வடகாலி நேரத்தில் இணைந்திருக்கின்றோம். வசந்த காற்றலியில் சந்தோஷ நிகழ்ச்சியோடு நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 49 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. ஒழித்து இந்த பாடல் அது நீ வருவாய் என திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் ஒழித்து ஓய்ந்திருந்தது. தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக இந்த பாடலை எங்கிருந்து ரவி விரும்பி கேட்டிருக்கிறாரு. இதேவே நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு பூனாகளிலிருந்து சிவா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு மனைவி சீதா லட்சுமி, மகள் ஸ்வேதா, மகன் முகேஸ்வரன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கங்களோடு அக்கறை பற்று பப்டையில இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பண்டாரவளில இருந்து அகில் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா, மகிந்த மற்றும் உறவுகளுக்காகவும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு புலத்கோப்பேட்டையில இருந்து இளங்கோன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு பண்டரவிலிருந்து ஆகில் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு ஹட்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக யாஷ்வத் வந்திருக்கிறாரு. வட்டவலையில் லொனத் பார்த்தீபன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்குமே இனி நாளாக அமைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் நானும் சந்தோஷ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பேருவலையில இருந்து ஷமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. அதே போல உற்சாகமான காலை நேர வணக்கம் கரோலினால இருந்து லிலிதன் வந்திருக்கிறாரு. அதே போல அன்பு கலந்த இனிய காலை நேர வணக்கம் சகோதரி இலக்கம் 3 சபமல் கந்த பிரியங்கா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அன்பு கிணவர் ரமேஷ் பிரபாத், அதே போல அத்தை மாலினி, அன்பு மகன் பிரமோத் மற்றும் வசந்த உறவுகள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சகோதரி. நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தமிழ்நாட்டிலிருந்து முருகேசன், சோலைச்சேரி தென்காசியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அதே போல புதுச்சேரி கோவிந்தன்பேட்டிலிருந்து வீர மணிபாலன் வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அம்மா சனுஷா, அப்பா கமல், தாத்தா கண்ணையா, பாட்டி யோகம், அத்தை டெலுஷனி, சித்தப்பா கருணாகரன், அண்ணி அர்ஷவி அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு கரோனாவில் இருந்து மிதுன் சாய் வந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம் அன்பிற்கினிய அறிவிப்பாளினி சிவானிமார், நிகழ்ச்சிகள் சிறக்கட்டும், நித்தமும் ஒழிக்கட்டும், புத்தகம் போலுமது தொகுப்பு புதுவித புத்துணர்வுகளை நல்கட்டும், வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக நிகழ்ச்சியோடு சிவச்சந்திரன் நெட்டாம்பேட்டிலிருந்து இணைந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம், மிக்க நன்றி சிவச்சந்திரன். அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பண்டாரவழியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக வினோதன் வந்திருக்கிறாங்க. லதோ, கிஷாந்தன், ரோஷன், சபி, சபினாஸ் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-77-5003. அதே போல 0312-77-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. ஒழிக்கவிருக்கும் பாடலை தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக பூனாகளிலிருந்து சிவா விரும்பி கேட்டிருக்கிறாரு. ஒழிக்கும் பாடல் இது பகவதி திரைப்படத்துக்காக தீபாவின் இசையில் வருகிறது.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-2-7-7-5-0-0-3 அதே போல 0-1-2-7-7-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்னுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் காலை 6 மணி கடந்து 9 நிமிடமாக இந்த வேளை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும். அன்பான காலை நேர வணக்கங்களோடு மாத்தலையில் இருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல வெள்ளவத்திலிருந்து தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அழக சுந்தரமையா, ராஜலட்சுமி அம்மா, பாதுக்க சின்னத்தம்பி, பூமிக்கா குணசீலன், வசந்தகுமார், ராஜேந்திரன், பாலச்சந்திரன் அனைவரையும் இணைத்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு மொடராகலை கும்பகண்ணில் இருந்து தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பவானி சந்திரகலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு செங்கலடி இருந்து ஷக்கிலா சந்திரசேகரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை இப்பொழுது வணக்கம் சிவானி, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் என்று பகிர்ந்து கொண்டு மாளிகா வத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் வந்திருக்கிறாங்க. நலமா இருக்கிறன் மணிவண்ணன், நீங்களும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள். அதே போல ராஜேஷ் உஷா வந்திருக்கிறாங்க, எட்டியந்தோட்டு கிளனி எஸ்டேட் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். மிகவும் மகிழ்வான காலை நேர வணக்கம் ஆஜி சிவானி அவர்களே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ராமு வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு அருள்மொழி வந்திருக்கிறாங்க. பார்த்துறையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கம் சிவானி சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு பெயர்வல தர்கா நகர்ல இருந்து ரிம்சன் ரெய்தாஸ் வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 8 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இது வசந்த காற்றலையின் சந்தோஷ நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்குது உங்கள் சிவானி. வருகிறது பாடல்.

மகிழ்ச்சியான சுபவேளைகளாக. நல்ல நேரம் பிற்பகல் 2:52 மணி முதல் 4:22 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:22 மணி முதல் 2:52 மணி வரை. ராககாலம் காலை 8:52 மணி முதல் 10:22 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சுகம், ரிஷபம் பரிசு, மிதுனம் போட்டி, கடகம் லாபம், சிம்மம் உயர்வு, கன்னி இன்சொல், துலாம் நன்மை, மகரம் சுபம், தனுசு உழைப்பு, மகரம் ஆதரவு, கும்பம் அனுகூலம், மீனம் திறமை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் சுகம், ரிஷபம் பரிசு, மிதுனம் போட்டி, கடகம் லாபம், சிம்மம் உயர்வு, கன்னி இன்சொல், துலாம் நன்மை, மகரம் சுபம், தனுசு உழைப்பு, மகரம் ஆதரவு, கும்பம் அனுகூலம், மீனம் திறமை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

திரைப்படத்துக்காக ஜிவி பிரகாஷின் இசையில் சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷ் பாடிய ஒரு இனிமையான பாடல் அப்படியே கேட்டு நாங்கள் நிகழ்ச்சிகளில் வந்துட்டோம். 102.6 102.8 இணைந்திருக்கின்றோம். வசந்த காற்றலையில் இது சந்தோஷ நிகழ்ச்சி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே ஞாபகப்படுத்தும். அன்பான காலை நேர வணக்கங்களோடு கேம்பியன்லேருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சத்யகுமார் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு மனைவி மணிக்கவும் சத்தியமூர்த்தி வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு மனைவி மோகன ராமேஸ்வரி, அதே போல பபிஷாலினி, சஸ்விதன், இளம்வதனி ஆகியோரை இணைத்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பின காலை நேர வணக்கங்களோடு பகவந்தலாவ கேம்பியன்ல இருந்து அழகு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு சிவபாக்கியம், ரித்தின் மற்றும் யோகமித்ரன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தொண்டை மாணாறு செல்வ சன்னிதிலிருந்து சுதன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு குமார் கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாங்க. இவர்களை இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து வைக்கிறது ஒரு இனிமையான பாடல்.

நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகுமின் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 30 திகதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இருந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கம் மற்றும் அதேபோல பிரதமர் ஹரணி அமரசூரி ஆகியோருடைய விசாக் தின வாழ்த்து செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. எனவே இளைஞர்கின்ற பௌத்தர்கள் இன்றைய தினம் விசாக் பண்டிகை தினத்தை கொண்டாடுகின்றிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல இன்றைய தினம் மற்றொரு பிரதான செய்தி, பெசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு மற்றொரு வழக்கிலும் இப்போது கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதான செய்தி முக்கியமாக இருப்பது காரணம், சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தினுடைய நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவருக்கு எதிரான இந்த மற்றொரு பிடிவிராந்தும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதான செய்தி பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அதேபோல கபில சந்திரசேனனுடைய மரணம் தொடர்பான விவகாரத்தில் சட்டத்தரணிகள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டுமா என்பது தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் June 2 அறிவிக்கப்படும் என்பதாக நேற்று தினம் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அது குறித்தான செய்தி குறித்தும் விரிவாக பார்க்கலாம். அதேபோல நாமலுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கான திகதி குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் மற்றும் ஒரு முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல போக்குவரத்து அமைச்சினுடைய செயலாளர் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்திருக்கிறார் என்பதும் இந்த தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல 15 சேவைகள் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி விசேட வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதேபோல எரிபொருள் விலை தொடர்பான விடயம் குறித்தும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஆவணம் தகவல் ஒன்றை முன்வைத்திருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். ஜனாதிபதி நேற்று தினம் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையினுடைய 3 கட்ட பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போது தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. அவை தொடர்பிலும் அதேபோல கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு தாதியர் சேவையில் மற்றும் ஒரு கட்ட நியமனம் அமைச்சர் நடிந்த ஜாயத்தி சேனத்தின் வழங்கப்பட்டது. அது தொடர்பான செய்தி குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதனையும் தாண்டி இன்னும் பல பிரதானமான முக்கியமான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக இன்று தினம் விசாக் பண்டிகையொட்டி ஜனாதிபதி வெளியிட்டிருக்கின்ற வாழ்த்து செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற செய்தி, பௌத்த தர்மம் காட்டும் மன அமைதி தற்காலத்துக்கு மிக பொருத்தமானது, விசாக் தின வாழ்த்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கம் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தள்ளப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவான நல்நோக்கங்களுக்காக சமூகத்தை ஒன்றிணைக்க பௌத்த தர்மம் காட்டும் இந்த உள அமைதி வழியானது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் பொருத்தமானது என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதியின் விசாக் தின வாழ்த்து செய்தியில் மேலும் சில விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. புத்த பெருமானின் 3 புனித நிகழ்வுகளை நினைவு கூறும் விசாக் வைபவம் உலகெங்கும் வாழும் பௌத்தர்களின் மிக புனிதமான ஆன்மீக விழாமாகும். பௌத்த மத பாரம்பரியத்தால் செழித்து விளங்கும் உயரிய கலாச்சாரத்தை இந்த மரபாக கொண்ட இலங்கை மக்கள் உலக பௌத்த மதத்தோடு இணைந்து இப்புனித திருநாளை பக்தியோடு கொண்டாடுகின்றார்கள். கௌதம புத்த பெருமானால் போதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தர்மமும் அன்பு, கருணை, மகிழ்ச்சி மற்றும் சமநோக்கு ஆகிய 4 தூண்களை அடிப்படையாக கொண்டே கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அமைதி, சகவாழ்வு மற்றும் நல்லிணக்கம் குறித்த முன்மாதிரியான பாடம் புத்த பெருமான் உட்பட அனைத்து சமய தலைவர்களும் போதித்த தர்மமாகும். வெளி உலகில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு முதலில் மனிதனின் உள்ளத்தில் ஆன்மீக அமைதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பௌத்த தர்மம் சுட்டிக்காட்டுகின்றது. விசாக் தினம் என்பது ஒரு மத ரீதியான வைபவங்களை தாண்டி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இலங்கை மக்களின் தனித்துவம், கூட்டு பொறுப்பு மற்றும் கலைநயமிக்க ஆக்கத்திறன் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் இந்நாள் இலங்கை மக்கள் மனதில் அமைதியை ஏற்படுத்தும் என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய இந்த விசாக் தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். அதேபோல பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்களுடைய வாழ்த்து செய்தி இவ்வாறு இருக்கிறது. தர்மத்தினால் பிரகாசிக்கின்ற நாட்டை உருவாக்குவோம், பிரதமர் ஹரணி விசாக் தின வாழ்த்து என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகின்றது. குறுகிய நோக்கங்களிலிருந்து விலகி பொது நலனுக்காக அர்ப்பணிக்கின்ற தர்மத்தினால் பிரகாசிக்கின்ற நாட்டை உருவாக்கிக் கொள்வதற்கு இந்த விசாக் விழாவை சக்தியாக கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். தன்னுடைய விசாக் தின வாழ்த்து செய்தியில், புத்த பெருமான் அருளிய போதனைகளுக்கமைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்ட பௌதீக பூஜைகளை விட பௌத்த கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்ற அர்த்தமுள்ள விசாக் பண்டிகையாக இந்த விசாக் பண்டிகை அமைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன்.
வெளி உலகை ஒளிபெறச் செய்வதைப் போலவே எமது இதயங்களையும் அன்பு கருணை அறிவு ஆகியவற்றைக் கொண்டு ஒளிபெறச் செய்வதற்கு இந்த விசாக் காலத்தை ஒரு சந்தர்ப்பமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பேராசை, வெறுப்பு, மடைமை ஆகிய தீய குணங்கள் அகன்று சாந்தியும் சமாதானத்தையும் மேலோங்கச் செய்யும் புண்ணியகரமான காலப்பகுதியாக இதனை நாம் மாற்றிக்கொள்வோம். அதிவணக்கத்துக்குரிய மகாநாயக தேரர்களதும் அகில இலங்கை சாசன ரட்சக சபையினதும் அறிவுரைக்கமைய புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சும் அரசு நிர்வாக உள்நாட்டுள்ள மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சும் இணைந்து ஏற்பாடு செய்யும் அரசு விசாக் மகோற்சவம் எல்லா வகையிலும் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்பதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி அவர்களும் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் வாழ்த்து செய்திகளாக பத்திரிகையிடம் எடுத்திருக்கின்றனர். அது வகை இன்றைய தினம் விசாக் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அன்பான பௌத்த மக்களுக்கு எங்களுடைய மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த இன்றைய தினம் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக வெளியாயிருக்கின்ற செய்தி பசில் ராஜபக்ச அவர்களுக்கான இன்னும் ஒரு பிடிவிராதி தொடர்பான செய்தி. வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக அது இடம்பிடிக்கிறது. பசிலை கைது செய்யுங்கள், சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட மூவரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். சட்டமாதிபரின் ஆலோசனையின் பிரகாரம் பசில் ராஜபக்ச சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் அப்போதைய தலைவர் பாஷன குணவர்தன, சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர் ரூமி ஜவுஃபர் ஆகியோரை இவ்வாறு கைது செய்ய ஆலோசனை கிடைக்கப்பெற்றிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நகர்த்தல் பத்திரம் ஊடாக நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறது. பொது சொத்து துஷ்பிரயோக சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்ய இந்த ஆலோசனை கிடைக்கப்பெற்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றில் குறிப்பிட்டார்கள். அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறித்த சந்தேக நபர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு சென்று அவர்களை கைது செய்ய முயற்சித்த போதும் அவர்கள் தமது வசிப்பிடங்களில் தலைமறைவாகி இருப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்தார்கள். அதன்படி குறித்த சந்தேக நபர்களின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்யுமாறும் அவர்களை கைது செய்வதற்கான உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் கோரினார்கள். இந்த விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்த கோட்டை நீதவான் பசன் அமரசேன குறித்த மூன்று சந்தேக நபர்களதும் வெளிநாட்டு பயணத்தை தடை செய்யவும் அவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் ஆஜர் செய்யவும் நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். கடந்த 2014 ஆண்டு ஊவா மாகாண சபை தேர்தல் அண்மித்த காலப்பகுதியில் சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் நிதியை தவறாக பயன்படுத்தி சுமார் 12,000 டிஷர்ட்கள் அச்சிடப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் 7.8 மில்லியன் ரூபாய் வரையிலான பணம் இதற்காக செலவிடப்பட்டிருப்பதாகவும் இது சுற்றுலா ஊக்குவிப்புக்காக செலவிடப்பட்ட பணம் அல்ல எனவும் அரசியல் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தப்பட்டவை எனவும் விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றார்கள். ஊவா மாகாண சபை தேர்தலை அண்மித்த காலப்பகுதியில் முனராகலை பகுதியில் நடந்த பிரசார கூட்டத்தை மையப்படுத்தி இந்த டிஷர்ட்கள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் டிஷர்ட்களின் ஒரு பக்கத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புகைப்படமும் மறுபக்கத்தில் அரசியல் கட்சி ஒன்றின் சின்னம் உள்ளிட்டவையும் பொறிக்கப்பட்டிருந்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ள விசாரணை அறிக்கைகளில் குறிப்பிடப்படுகிறது. 2015 ஆண்டின் பின்னர் நிதி குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கமைய இத்தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கோவை சட்டமாதிபருக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அதை ஆராய்ந்து சட்டமாதிபர் குறித்த மூன்று சந்தேக நபர்களையும் பொது சொத்து துஷ்பிரயோக சட்டத்தின் கீழ் கைது செய்து ஆஜர் செய்ய உத்தரவிட்டதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றக்கு நேற்று தினம் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இன்னும் ஒரு வழக்கிலும் இப்போது பசில் ராஜபக்சவுக்கு இந்த பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டு எனவே இதுவரை இரு வழக்குகளில் அவருக்கு நீதிமன்றம் பிடிவிராந்து பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து நேற்று தினம் இன்னும் ஒரு வழக்கு விசாரணையும் இடம்பெற்றது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். கபில சந்திரசேனவின் மரணம் சட்டத்தரணிகளின் சாட்சியம் அவசியமா? உத்தரவு June 2 அறிவிக்கப்படும் நீதிமன்றம் என்பதாக அந்த செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகின்றது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மர்மமான மரணம் தொடர்பான மரண விசாரணை சாட்சி பதிவில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்ன மற்றும் அவரது உதவி சட்டத்தரணி உதார முகந்திரம் ஆகியோரை சாட்சி செய்ய
சாட்சியம் அளிப்பதற்கு அழைப்பதா இல்லையா என்பது குறித்த உத்தரவை ஜூன் 2 அறிவிப்பதாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கின்றது. கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணையின் சாட்சியங்களை நெறிப்படுத்தும் நடவடிக்கை கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இன்று அதாவது நேற்று 6 நாளாகவும் இடம்பெற்றது. இதன் போதே கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவருக்கு அறிவித்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்ட விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதற்கு அமைவாக கபில சந்திரசேனவுக்கு சட்ட ஆலோசனைகளை வழங்கிய ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்னம் மற்றும் அவரது உதவி சட்டத்தரணி உதார முகந்திரம் ஆகியோர் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார்கள். இதன்போது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் குறித்த இரு சட்டத்தரணிகளதும் உரிமைகளுக்காக சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய உள்ளிட்ட சட்டத்தரணி குழுவினரும் நீதிமன்றில் முன்னிலையாக இருந்தார்கள். அங்கருத்து வெளியிட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய கடம் நீதவான் அவர்களே ஒரு சட்டத்தரணிக்கும் அவரது சேவை பெறுநருக்கும் இடையில் பரிமாற்றப்படும் சட்ட ஆலோசனைகள் மற்றும் தொழில்சார் விடயங்களின் போது சாட்சி கட்டளை சட்டத்தின் 126 பிரிவு மற்றும் உயர்நீதிமன்ற விதிகளின் 30, 31 மற்றும் 34 வரையிலான விதிகளுக்கு அமைவாக தமது கட்சிக்காரரின் ரகசியத்தன்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் சட்டத்தரணிக்கு உண்டு. இந்த மரண விசாரணை மரணத்துக்கான காரணத்தை கண்டறிவதற்காகவே நடத்தப்படுகிறது. இவ்வாறு ஒரு பின்னணியில் சட்டத்தரணிகளும் சேவை பெறுநருக்கும் இடையில் இடம்பெற்ற தொழில்சார் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சாட்சியங்களை நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதா என்பதை நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தனர். அத்தோடு குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 370 கீழ் 5 பிரிவின் கீழ் இந்த மரண விசாரணையிலும் விசாரணையில் 19 மற்றும் 20 சாட்சியாளர்களின் சாட்சியங்கள் அவசியமா என்பதை பரிசீலிக்குமாறு நீதிமன்றத்தை கோருகிறேன் என தெரிவித்தார். இதையடுத்து விவரங்களை பரிசீலித்த நீதவான் விசாரணைகளை மேற்கொள்ளும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரியிடம் எந்த விடயம் தொடர்பாக இந்த சாட்சியாளர்களிடம் சாட்சியங்களை பதிவு செய்ய எதிர்பார்க்கிறீர்கள் என்பதாக வினவியிருந்தார். அதற்கு பதிலளித்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு

நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்படி கபில சந்திரசேனவுக்காக பிணைதாரர்களாக அரவிந்த் சில்வா மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மே 7 தேதி சட்டத்தரணி ரேன்சி அரசகுலரசனின் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்திருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடலின் போது அரவிந்த் சில்வாவின் மனைவியின் தொலைபேசி ஊடாக உயிரிழந்த கபில சந்திரசேனன் சட்டத்தரணி ரேன்சியுடன் உரையாடி இருக்கின்றார். இது தொடர்பான விவரங்களை இந்த சாட்சியாளர்களிடமிருந்து பதிவு செய்ய வேண்டிய தேவை எமக்கு உள்ளது என தெரிவித்தனர். விடயங்களை ஆராய்ந்த கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன குற்றவியல் நடைமுறை சட்ட கோவையின் 370/5 பிரிவின் பிரகாரம் 19 மற்றும் 20 சாட்சியாளர்களுக்கு நீதிமன்ற அழைப்பாணை விடுக்கப்பட்டால் மீண்டும் நீதிமன்றில் ஆஜராகுமாறு அறிவுறுத்தியவர்களை விடுவித்தார். குறித்த இரு சாட்சியாளர்களையும் சாட்சியமளிக்க அழைப்பது அவசியமா இல்லையா என்பது குறித்த உத்தரவை ஜூன் 2 தேதி அறிவிப்பதாகவும் குறிப்பிட்ட நீதவான் அன்றைய தினம் 21 மற்றும் 22 சாட்சியாளர்களையும் நீதிமன்றில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டார். மேலதிக மரண விசாரணை சாட்சி பதிவுகள் ஜூன் 2 தேதி மீண்டும் நடைபெறவிருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணும். எனவே இந்த இரு சட்டத்தரணிகளிடமும் வாக்குமூலம் சாட்சியங்கள் பதிவு செய்ததா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானம் ஜூன் 2 தேதி அறிவிக்கப்படும் என்பதாக நேற்று தினம் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அடுத்து நேற்று தினம் இன்னும் ஒரு நீதிமன்றம் தொடர்பான விவகாரங்களும் பேசுபொருளாக மாறியிருந்தது. முன்னாள் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்சே அவர்களுக்கு எதிரான வழக்கொன்றும் நேற்று தினம் விசாரணைக்கு வந்திருந்தது. கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கு அது தொடர்பான செய்தி ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெறுகிறது. நாவலுக்கு எதிரான வழக்கு திகதி குறிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் ஊடாக கருப்பு பண சுத்திகரிப்பு முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கின் சாட்சி விசாரணைகள் ஆரம்பமாக உள்ளன. சட்டமா அதிபர் தாக்கல் செய்துள்ள குறித்த வழக்கின் வழக்கு விசாரணைகளுக்காக முன்னரான தயார்படுத்தல்கள் பூரணமடைந்திருப்பதை நீதிமன்றம் நேற்று உறுதி செய்த நிலையில் எதிர்வரும் ஜூலை மாதம் 7 தேதி முதல் குறித்த வழக்கை சாட்சி விசாரணைக்காக எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதன்படி ஜூலை 7 தேதி முதல் நாமல் ராஜபக்சேவுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் ஊடாக 70 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை கருப்பு பணம் சுத்திகரிப்பு செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் நாமலுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதேபோல நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பான செய்தி ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி விசமருந்தி உயிர் மாய்ப்புக்கு முயற்சி நுவரெலியா மேல் நீதிமன்ற வளாகத்தில் சம்பவம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி ஒன்றும் இடம்பெடுத்திருக்கின்றது. நுவரெலியா மேல் நீதிமன்றில் நேற்று வெள்ளிக்கிழமை மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஒருவர் விசமருந்தி நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். நுவரெலியா மேல் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கொலை வழக்கொன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட கைதிக்கு விசாரணையின் நிறைவில் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்றில் அமைக்கப்பட்டுள்ள சிறைக்கூட்டுக்கு போலீசாரால் அந்த நபர் கொண்டு செல்லப்பட்ட வேளை குற்றவாளி தன்வசம் வைத்திருந்த விசத்தை அருந்தி தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்திருக்கின்றார். இதனையடுத்து அந்நபர் உடனடியாக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த தகவலும் முக்கியமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவலும் நேற்று தினம் பேசுபொருளாக மாறியிருந்த ஒரு செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கபில ராஜினாமா என்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். இரு அதிகாரிகள் நேற்று தினம் தங்களுடைய பதவியினை ராஜினாமா செய்த செய்தி பேசுபொருளாக மாறியிருந்தது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி மற்றும் பொது நிர்வாக அமைச்சுக்கும் கபில பெரேரா அனுப்பி வைத்திருக்கின்றார். அமைச்சின் மேலதிக செயலாளராக தம்மால் நியமிக்கப்பட்ட WS சத்யானந்தவின் அடிப்படை உரிமைகளை பேராசிரியர் கபில பெரேரா மீறியுள்ளார் என்று உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்தே அவர் பதவி விலக இருப்பதாக அறிய முடிகின்றது. மொரட்டோ பல்கலைக்கழகத்தில் உபவேந்தராக பதவி வகித்த கபில பெரேரா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் காலத்திலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தினதும் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கவிடையும் எனவே இப்போது அவர் நியமித்த மேலதிக செயலாளர் நீதிமன்றத்துக்கு சென்று கபில பெரேரா அவர்கள் தன்னுடைய அடிப்படை உரிமையை மீறியிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான வழக்கு விசாரணை பின்னர் இவர் அடிப்படை உரிமையை மீறியிருப்பதாக தீர்ப்பு வந்த பின்னர் இப்போது தன்னுடைய பதவியினை அவர் ராஜினாமா செய்திருப்பதாக தெரிய வருகிறது. இதற்கிடையில் இலங்கையின் கைத்தொழில் அபிவிருத்தி சபையினுடைய அதாவது IDB தலைவராக

நிசங்க் அப்பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய முடிவு செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அது தொடர்பான உத்தியபூர்வ கடிதம் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த பொறுப்பிலிருந்து வெளியேறுவதாக அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருக்கின்றன. அடுத்த இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தி, முக்கியமாக இன்றைய தினம் 15 சேவைகள் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். சுகாதாரம், போக்குவரத்து உள்ளிட்ட 15 சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம், ஜனாதிபதியினால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டிலவும் அனர்த்தத்துக்கு பின்னரான சூழ்நிலைக்கு மத்தியில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை தடையின்றி முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை கவனத்தில் கொண்டு சுகாதாரம், போக்குவரத்து, உள்ளூராட்சி மன்ற சேவைகள் உள்ளிட்ட 15 சேவைகள் அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் 2 பிரிவின் கீழ் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க 1971 ஆண்டின் 61 விளக்க அத்தியாவசிய பொது சேவை சட்டத்தின் கீழ் இந்த பல பொது சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி வர்த்தமான அறிவித்தல் ஒன்றை பிரசித்திருக்கின்றார். நாட்டிலவும் அனர்த்தத்துக்கு பின்னரான சூழ்நிலைக்கு மத்தியில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை தடையின்றி முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை கவனத்தில் கொண்டு இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. வர்த்தமான அறிவித்தலின்படி அரச கூட்டு தாபனங்கள், அரச திணைக்களங்கள், உள்ளூராட்சி நிறுவனங்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் அவற்றின் கிளைகளால் வழங்கப்படும் சேவைகள் தடையின்றி முடக்கப்பட வேண்டும். மின்சார விநியோகம், எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம், வைத்தியசாலை மற்றும் சுகாதார சேவைகள், பொது போக்குவரத்து, வீதி மற்றும் ரயில்வே சேவைகள், விமான நிலையம் மற்றும் துறைமுக செயல்பாடுகள், நீர்வளங்கள் மற்றும் வெளியமைப்பு சேவைகள், உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம், ஆம்புலன்ஸ் சேவைகள், தொலைத்தொடர்பு மற்றும் ஊடக சேவைகள் ஆகியவை இந்த அத்தியாவசிய சேவையில் அடங்குகின்றன. மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள், கிராம உத்தியோகத்தர்கள், சமூர்த்தி உத்தியோகத்தர்கள், விவசாய ஆராய்ச்சி உதவியாளர்கள் மற்றும் இதர களமட்ட பொது உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்படும் சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அரச வங்கி மற்றும் காப்புறுதி சேவைகள், உள்ளூராட்சி நிறுவனங்களின் சுகாதாரம் மற்றும் கழிவகற்றல் சேவைகள், நீர்ப்பாசன சேவைகள், காணி மீட்பு மற்றும் அபிவிருத்தி சேவைகள், அத்தோடு விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி சேவைகளும் இந்த விசேட வர்த்தமானியில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இருப்பதற்கான இடையே 15 சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு இப்போது எதிர்கட்சிகள் கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார்கள். அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. மக்கள் போராட்டங்களை ஒடுக்கவே வர்த்தமானி நீடிப்பு, ஐக்கிய மக்கள் சக்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய மின்சாரம், எரிபொருள் மானியங்கள் வரும் செப்டம்பர் மாதத்துடன் நிறைவடைவதால் நாட்டில் பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்வடையும். இதனால் மக்களிடமிருந்து எழும் எதிர்ப்புகளையும் அரசு ஊழியர்களின் போராட்டங்களையும் ராணுவம் மற்றும் போலீஸ் பலத்தை கொண்டு ஒடுக்குவதற்காகவே ஜனாதிபதியினால் அத்தியாவசிய சேவை வர்த்தமானி நீடிக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். அடுத்த காலப்பகுதியில் மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதற்காகவும் அந்த சேவைகளை உரிய முறையில் முன்னெடுப்பதற்காகவும் அரசாங்கம் இந்த விசேட வர்த்தமானியை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் பக்கம் இது மக்களின் போராட்டங்களை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட சதி என்பதாகத்தான் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அடுத்து நேற்று தினம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்னும் ஒரு அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டது. அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். அதுதொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. எரிபொருள் விலைகள் குறையும் சாத்தியமில்லை, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உலக சந்தையின் விலை கமைவாகவே உள்நாட்டில் எரிபொருள் விலையை தீர்மானிக்க முடியும். எரிபொருள் விலை குறைவடைவதற்கான சாத்தியம் தற்போது கிடையாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர் நெத்திக்குமார் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் ஒப்பிடுகையில் தற்போது எரிபொருள் விலையில் ஓரளவு குறைவு காணப்பட்டாலும் மத்திய கிழக்கு போருக்கு முன்னர் உலக சந்தையில் காணப்பட்ட விலையை விட தற்போதைய விலை இன்னும் அதிகமாகவே காணப்படுகிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலைக்கு அமைவாக உள்நாட்டு எரிபொருள் விலை குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும். இருப்பினும் எரிபொருள் விலை தொடர்பாக இதுவரை எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை.
விலை திருத்தம் குறித்து பலகட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். எரிபொருள் விலையில் சிறிய அதிகரிப்பு ஏற்படுமா அல்லது தற்போதைய விலையிலேயே விற்பனை செய்யப்படுமா என்பது குறித்து அந்த பேச்சுவார்த்தையின் போதே தீர்மானிக்கப்படும். எனினும் இத்தொடர்பான இதுவரை சிறப்பு பேச்சுவார்த்தை எதுவும் ஆரம்பிக்கப்படவில்லை. பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் இலங்கை பெட்ரோலிய கூட்டமைப்பினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்று தினம் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக தலைமையில் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையினுடைய மூன்றாம் கட்ட பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அங்கு ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் இன்றைய தினம் முக்கியமான செய்திகளாக எடுப்பதை நாங்கள் காண வேண்டிய செய்தி அறிக்கையோட தொடர்பான முக்கியமான தகவல்களை நாங்கள் வழங்கியிருந்தோம். முதலீட்டாளர்களை பாதுகாக்க சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதாக ஜனாதிபதி அவர்கள் நேற்று தினம் அங்கு தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. பிராந்தியங்களில் ஏற்படும் நெருக்கடிகள் காரணமாக டொலர் இருப்பு தொடர்பான பிரச்சினை எழுந்து வருவதாகவும் எனவே இதனை எதிர்கொள்வதற்கு முறையான திட்டம் ஒன்று அவசியம் எனவும் அதற்கு நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு நாட்டுக்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தெரிவித்திருக்கின்றார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மூன்றாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதியாக ரம்புக்கண்டை முதல் கலகதர வரையான பகுதியின் கட்டுமான பணிகள் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்ட போதே அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி அவர்கள் டொலர் பிரச்சினை ஏற்படுவதற்கான அபாயங்கள் உள்ளன, அதற்கு எமக்கு ஒரு திட்டம் தேவை, நாம் பல திட்டங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும், முதலாவதாக நாம் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வர வேண்டும், அதற்கு பெரிய தடைகள் இருக்கின்றன, அதில் ஒன்று நமது அரசு நிர்வாக அமைப்பிலேயே காணப்படும் பலவீனங்கள் இதற்கு காரணமாக அமைந்துள்ளது, சில திட்டங்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை நாம் அறிவோம், சில சமயங்களில் காணி விடுவிப்பு பொறிமுறையிலேயே நமக்கு தடைகள் ஏற்படுகின்றன, எனவே நமக்கு நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் தேவை என்பதை அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன், அதற்கான தடைகளை நீக்குவதற்கு நாம் கவனம் செலுத்தியிருக்கின்றோம், அதேபோல் முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் மிக விரைவாக நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கின்றோம், மேலும் முதலீட்டாளர்கள் தங்களது அனைத்து தேவைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து கொள்வதற்காக முறைமையொன்று உருவாக்க எதிர்பார்க்கின்றோம். வேறு ஒரு பிராந்தியத்தில் நெருக்கடி ஏற்பட்டாலும் அதனை உடனடியாக எதிர்கொள்ளக்கூடிய அளவிலான பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கே எமக்கு நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் தேவையாக இருக்கின்றன. இரண்டாவதாக நமது ஏற்றுமதிகளை ஊக்குவிக்க வேண்டும். நமது ஏற்றுமதியில் 25% அமெரிக்காவை சார்ந்தே உள்ளது. நமக்கு ஏற்றுமதிகளை மேலும் பல நாடுகளுக்கும் பல்வகைப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. அத்தோடு பொருட்களின் உற்பத்தியிலும் பல்வகைப்படுத்தலுக்கான செல்ல வேண்டும். எனவே ஏற்றுமதி பங்கை அதிகரிப்பது குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதாகவும் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக் அவர்கள் நேற்று தினம் இந்த மத்திய அதிவேக நெடுஞ்சாலையினுடைய மூன்றாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதியாக ரம்புக்கண்ணை முதல் கலகதர வரையான பகுதியின் கட்டுமான பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல் நேற்று தினம் இன்னும் ஒரு நிகழ்வு ஒன்றும் இடம்பெற்றது. அமைச்சர் நலிந்த ஜாயதீச தலைமையில் நேற்று தினம் இந்த சுகாதார அமைச்சில் மேலும் பல நியமனங்கள் வழங்கப்பட்ட செய்திகளும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அந்த வகையில் 2025 முதல் 2023 வரையிலான 5 ஆண்டுகளில் தாதியர் சேவையில் 13,600 பேர் இணைப்பு, எதிர்வரும் அக்டோபர் மேலும் 2,867 பேர் நியமனம் என்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதீச அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வில் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பதை காணலாம். தற்போதைய அரசாங்கத்தின் 2025 முதல் 2029 வரையான 5 வருடங்களில் 13,600 தாதியர்களை இணைத்துக் கொள்ள உள்ளதாக, இன்றைய நியமனங்களுக்கும் 30% இலக்கை பூர்த்தி செய்திருப்பதாகவும், எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள 2,867 தாதிய நியமனங்களோடும் 50% இலக்கை பூர்த்தி செய்ய உள்ளதாகவும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயதீச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் இலவச சுகாதார சேவையின் மனிதவளம் மற்றும் விடைத்திறனை அதிகரிக்கும் வகையில் 515 தாதியர்களுக்கு தாதி உத்தியோகத்தர் நியமனங்கள் வழங்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வும் நேற்று காலை கொழும்பு 7 அறக்கட்டளை நிறுவன வளாகத்தில் இடம்பெற்றது. மேலும் அங்கு உரையாற்றிய அமைச்சர் அவர்கள் தற்போது இலங்கையில் தாதியர் சேவையில் உள்ள வெற்றிடங்கள் சிறிது சிறிதாக நிரப்பப்பட்டு வருவதாகவும், தாதியர் பாடசாலைகளிலிருந்து கடந்த வருடம் பயிற்சி முடித்த 3,441 பேர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அண்மை காலமாக தாதியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட எண்ணிக்கையில் கூடிய குழுவாகவும் இன்று நியமனம் பெறும் இந்த 515 பேருடன் கடந்த வருடத்தில் 3,956 பேர் சேவையில் உள்வாங்கப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் மேலும் 2867 பேர் தாதியர் சேவையில் உள்வாங்கப்படவிருக்கிறார்கள். 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் புதிதாக 6823 பேர் தாதியர் சேவைக்கு உள்வாங்கப்படவிருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக 2028 ஆண்டில் 1949 பேர் கொண்ட குழுவும் 2029 ஆண்டில் நடுப்பகுதியில் 2920 பேர் கொண்ட குழுவும் நியமிக்கப்படவிருப்பதாகவும் அமைச்சர் அவர்கள் அங்கு உரையாற்றும் போது மேலும் தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் மற்றும் ஒரு செய்தி, நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை, அமைச்சர் லால்காந்த உறுதி என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி இடம்பிடிக்கிறது. தற்போது நாட்டில் அரிசிக்கு எவ்வித தட்டுப்பாடும் இல்லை, நுகர்வோருக்கு தேவையான அரிசி இருப்பு போதுமான அளவில் சந்தையில் காணப்படுகிறது என்று அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் நெல் களஞ்சிய சாலைகள் மூடப்பட்டு நெல்லுக்கான குறைந்தபட்ச விலை 105 ரூபாவாக காணப்பட்ட போதிலும் அரசாங்கம் நெல் களஞ்சிய சாலைகளை திறந்து விவசாயிகளிடமிருந்து வெற்றிகரமான நெல்லை கொள்முனவு செய்திருந்தது. தற்போதைய அரசாங்கம் விவசாயிகளுக்கு நியாயமான நல்லதொரு விலையை வழங்கியிருக்கிறது. அதன்படி நாடு நெல் ஒரு கிலோகிராம் 120 ரூபாவுக்கும், சம்பா நெல் ஒரு கிலோகிராம் 130 ரூபாவுக்கும், கீரிசம்பா நெல் 140 ரூபாவுக்கும் அரசாங்கத்தினால் கொள்முனவு செய்யப்பட்டது. எரிபொருள் விலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் விவசாயிகளின் உற்பத்தி செலவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் உற்பத்தி செலவை குறைப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை வழங்கியிருக்கிறது. விவசாயிகளுக்கு இடைத்தரகர்கள் இன்றி விவசாய சேவை மையங்கள் ஊடாக நேரடியாக உரமுடை ஒன்று 1940 ரூபாவுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அத்துடன் விவசாயிகளுக்கு அரசாங்கத்தினால் இதற்கு முன்னர் 2 ஏக்கருக்கு வழங்கப்பட்ட 3000 ரூபாய் நிதியுதவியானது தற்போது 6000 ரூபாவாக இரட்டிப்பாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கே டி லால்காந்த் அவர்கள் இது விவகாரம் தொடர்பாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே இந்த அரிசிக்கான தட்டுப்பாடு இல்லை, விவசாயிகள் தேவையான நட்டையீடுகளையும் அதே போல அவர்கள் தேவையான மானியங்களையும் அரசாங்கம் தொடர்ச்சியாக வழங்கி வருவதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விவகாரமும் இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. நாட்டின் பல பகுதிகளிலும் இந்த விவகாரம் தொடர்பான ஆர்ப்பாட்டங்கள், எதிர்ப்பு பேரணிகள் இடம்பெற்று வருகின்ற செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அட்டமஸ்தானாதிபதி தேரர் விவகாரத்தில் போலீசார் பாரபட்சம், சுதந்திரத்துக்கான பெண்கள் இயக்கம் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் முறைப்பாடு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அதுபான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்த தேரர் சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் விவகாரத்தில் போலீசார் பாரபட்சமாக செயற்பட்டதாக தெரிவித்தும் முறையான விசாரணைகளை வலியுறுத்தியும் சுதந்திரத்துக்கான பெண்கள் இயக்கம் நேற்று தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை கையெழுத்திருக்கின்றது. சிறுமி மீதான துஷ்பிரய வழக்கு நீதி கோரியும் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தியும் கடந்த 27 மற்றும் 28 ஆகிய திகதிகளில் நாடாவதியில் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் போராட்டக்காரர்கள் சார்பில் இந்த முறைப்பாடு நேற்று தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. முறைப்பாட்டின் பின்னர் சுதந்திரத்துக்கான பெண்கள் இயக்கத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சித்தாரா குலரத்ன குறித்த சமூக தொடர்பு ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைத்தார். அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஏவரத்தினருக்கு எதிரான முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் அவர் கைது செய்யப்பட்ட விதம், நீதிமன்ற விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட விதம் ஆகியவற்றில் போலீசார் பாரபட்சத்தை காட்டியிருக்கிறார்கள். சந்தேகமான தேரருக்கு சார்பாகவே போலீசார் செயற்படுகிறார்கள் என்பது வலுவான கருத்து. எனவே முறைப்பாடு கிடைத்த தருணத்தில் இருந்தே அவரை கைது செய்வதில் போலீசார் திட்டமிட்டு தாமதங்களை ஏற்படுத்தினார்கள். நீதிமன்றத்தின் விடயங்களை முன்வைக்கும் போது கூட குறித்த தேரரின் பெயரை முன்னிலைப்படுத்தாமல் காலம் தாழ்த்தினார்கள். எனவே சாதாரண சந்தேக நபருக்கு போலீசார் கடைபிடிக்கும் சட்ட நடைமுறைகளை விடுத்து அவருக்கு விசேட சலுகைகளை வழங்கும் வகையில் போலீசாரின் நடவடிக்கைகள் அமைந்திருந்தன. நீதிமன்ற உத்தரவு இருந்தும் சந்தேக நபரான தேரர் தனியார் வைத்தியசாலையில் தங்கியிருக்க போலீசார் அனுமதி வழங்கியிருந்தார்கள். அவசர சிகிச்சைக்கோ அல்லது சிறைச்சாலை வைத்தியசாலைக்கோ மாற்ற நீதிமன்றம் பணித்திருந்தும் அதனை போலீசார் உரிய முறையில் அமல்படுத்தப்படவில்லை என்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கார்கள். எனவே இந்த விவகாரத்தில் போலீசாரினுடைய பக்கச்சார்பான விடயம் தொடர்பாக போலீஸ் ஆணைக்குழுவில் இவ்வாறு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல இன்னும் ஒரு செய்தி, அனுராதபுரம் சிறுமிக்கு நீதி கோரி முல்லைத்தீவில் போராட்டம் என்பதும் இன்றைய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் அனுராதபுரத்தில் பிக்குவரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சிறுமிக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினரால் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனயேறு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது பார்க்கலாம். அதேபோல இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது, அனுராதபுரம் சிறுமி மீதான துஷ்பிரயோகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருமலையில் கவனயர்ப்பு போராட்டம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அனுராதபுரத்தில் பிக்கு ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டதாக கூறப்படும் சிறுமிக்கு நீதி கோரியும் பௌத்த துறவிகளை விசாரணை செய்ய தனி நீதிமன்றம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை திருகோணமலை தலைமை போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் சிங்கள மற்றும் இஸ்லாமிய பெண்கள், சட்டத்திறனிகள், சிவில் சமூக செயல்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இதில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், பாலியல் குற்றவாளிகளுக்கு பாரபட்சம் தண்டனை வழங்க வேண்டும், மதத்தை பயன்படுத்தி குற்றங்களை மறைக்க முடியாது போன்ற கோஷங்களையும் எழுப்பி இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்ததாக அந்த செய்தி இருக்கிறது. அதேபோல திருவண்ணாமலை அபயபுரம் சந்தையிலும் ஏற்படி சம்பவத்தை எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் திருவண்ணாமலை பிரஜைகள் குழுவினர் கவனேறு போராட்டத்தில் ஒன்று ஈடுபட்டார்கள். தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணை இயங்கும் மாவட்ட பிரஜைகள் குழுவின் சிங்கள தமிழ் முஸ்லிம் பிரதிநிதிகள் இந்த கவனேறு போராட்டத்தில் கலந்து கொண்டதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. எனவே அனுராபுரத்தில் இது சகஜமாம், காவல்துறை என்ன செய்கிறது, துஷ்பிரயோகத்துக்கு பிணையும் இல்லை, மன்னிப்பும் இல்லை, காவிக்குரிய மரியாதை கற்புக்கும் இல்லையா, பாலியல் ரீதியான அநீதிக்கு முடிவில்லையா உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு முன்னெடுக்கப்பட்டது. அதேபோல சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிராக மன்னாரில் பேரணி என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இந்த தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாடாவிருதியில் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகாரமிக்க சமய தலைவர்களால் நடைபெறும் பாலியல் ரீதியான அநீதிகள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு எதிரான கண்டனத்தையும் நீதிக்கான கோரிக்கையும் வெளிப்படுத்தும் வகையில் கண்டன பேரணி நேற்று மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றிருக்கிறது. மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் இணைப்பாளர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கண்டன பேரணியில் பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகளில் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இங்கு கலந்து கொண்டதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே நேற்று தினம் நாட்டின் பல பகுதிகளிலும் இவ்வாறு இந்த அனுராதபுரம் சிறுமிக்கு ஆதரவு தெரிவித்தும் தேரருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டங்கள் இடம்பெற்ற விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மேலும் பல செய்திகளும் இன்று தினம் பத்திரிகைகள் இடம்பெறுகின்றன. இன்று தினம் வீரகிய செல்வத்தினுடைய உட்பக்க செய்திகள் பலவும் இடம்பெடுத்திருக்கின்றன. அந்த வகையில் முக்கியமாக பல செய்திகள் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் தான் இன்றைய தினம் காலவரை குறித்து தீர்மானிக்கவில்லை, புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து நீதி அமைச்சர் தகவல் என்பதாக ஒரு செய்தி ஒன்றும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதன்படி நாங்கள் பார்க்கலாம், புதிய அரசியலமைப்பு நிச்சயம் உருவாக்கப்படும், ஆனால் அதற்கான கால வரைவு பற்றி இதுவரையில் எவ்வித பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை, வடகிழக்கு மற்றும் மலையக மக்களுக்கு அரசியலமைப்பு சார்ந்த உரிமைகளை பெற்றுக் கொடுப்போம் என நீதி மற்றும் தேசிய உரைப்பாடு அமைச்சர் அர்ஷன தெரிவித்திருக்கின்றார். தனியார் தொலைக்காட்சியிடம் பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த விடயங்களை கூறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய அரசியலமைப்பு மற்றும் அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பில் நல்லதொரு அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் கிடையாது, நாட்டுக்கு பொருத்தமான வகையில் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்கும் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம், புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் என்பது விரிவானதொரு செயற்பாடாகும், புதிய யாப்பு உருவாக்கத்துக்குரிய கால வரைவு பற்றிய அமைச்சரவையில் எவ்வித தீர்மானம் இதுவரையும் எடுக்கப்படவில்லை என்பதாகவும் நேற்று தினம் அவர் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். இதேபோல் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் மற்றொரு செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் 11,000 முறைப்பாடுகளை விசாரிக்க 15 குழுக்கள், நீதி தேசிய முறைப்பாடு அமைச்சர் அர்ஷன் நாணயக்கார தெரிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இடம்பெறுகிறது என பத்திரிகையில் பொறுத்தவரைக்கும். அந்த வகையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் நிலுவையில் உள்ள 11,000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்கதையாக்க முடியாது, நாடுளா விருதியில் 15 குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன, இந்த ஆண்டு 5,000 முறைப்பாடுகளையும் அடுத்த ஆண்டு 6,000 முறைப்பாடுகளையும் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என நீதி மற்றும் தேசிய முறைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். சமகால அரசியல் மற்றும் பொது விடயங்கள் தொடர்பில் தனியார் தொலைக்காட்சி இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்கொண்ட விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போதும் நலிணக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவுக்கும் முழுமையாக ஆதரவு அளித்திருக்கிறார்கள், வடக்குக்கு சென்றால் தமிழ் மக்கள் ஜனாதிபதி அன்போடு வரவேற்கிறார்கள், கடந்த காலங்களில் இவ்வாறான தன்மை காணப்படவில்லை, ஜனாதிபதி மக்களோடு மக்களாகவே செயற்படுகிறார், தமிழ் மக்கள் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படவில்லை, இந்த நாட்டில் இனி ஒருபோதும் இனவாதம் முரண்பாடுகள் தோற்றம் பெறாது என்பதற்கு உறுதியளிக்கின்றோம், இனவாத முரண்பாடுகளால் தான் இந்த நாடு பாரிய பின்னடைவை எதிர்கொண்டது, 30 ஆண்டுகால யுத்தம் 2019 ஆண்டு நிறைவடைந்தாலும் அதனால் ஏற்பட்ட தாக்கம் இன்றும் தொடர்கிறது, வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தை பிரதான ஒன்றாக குறிப்பிடலாம், வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் கடந்த காலங்களில் பல குழுக்கள் அமைக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை, காணாமல் போனோர் தொடர்பில் 11,000 முறைப்பாடுகள் நிலவில் இருக்கின்றன, இந்த முறைப்பாடுகளை விரைவாக நிறைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நாடாளாவிருதியில் 15 குழுக்கள் நியமிக்கப்பட்டு
இந்த விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 5000 முறைப்பாடுகளையும் அடுத்த ஆண்டு 6000 முறைப்பாடுகளையும் நிறைவு செய்வது எதிர்பார்க்கப்படுகிறது. பெற்றோரின் பிள்ளைகள் காணாமல் போயிருந்தால் அந்த பெற்றோரின் எதிர்காலம் கேள்விக்குள்ளாகப்படும். இவர்களுக்கு இழப்பீடு மாத்திரம் வழங்குவது முறையான தீர்வாக அமையாது. அவர்களின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு முறையான நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் ஹர்ஷன் அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இந்த தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றும் இந்த தினம் பத்திரிகை இடம்பெடுக்கிறது. மட்டு விடுதி தீ விபத்தில் இரு குழந்தைகள் பலியான விவகாரம், தந்தையாரின் கைதை அடுத்து அவரது மோசடிகள் அம்பலம் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெறுகின்றது. மட்டக்களப்பில் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த இரு குழந்தைகளின் தாய்க்கு புற்றுநோய் என பொய் கூறி தந்தையார் போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி பிள்ளைகளை வைத்து பிச்சை எடுத்து மோசடி ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளதை அடுத்து உயிரிழந்த பிள்ளைகளின் தந்தையான அக்குரச பகுதியைச் சேர்ந்த குறித்த நபரை வியாழனன்று இரவு கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் உள்ள விடுதியின் அறையில் தங்கியிருந்த இரு குழந்தைகள் புதன்கிழமை மாலை கட்டில் மெத்தை தீப்பற்றி இருந்ததில் மூச்சு திணறி மயங்கி விழுந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் குறித்த தந்தையாரின் அடையாள அட்டை விசேட புலனாய பிரிவின் சோதனை செய்த போது அந்த அடையாள அட்டைக்கு சொந்தமானவர் பதிலில் இருப்பதாகவும் அவருடைய பழைய அடையாள அட்டை 2023 ஆண்டு தொலைந்து போய் நிலையில் அவர் சட்ட ரீதியாக புதிய அடையாள அட்டை பெற்று தற்போது கடவத்தையில் வசித்து வருவதாகவும் குறித்த பதிலையைச் சேர்ந்தவரின் தொலைந்த அடையாள அட்டையை எடுத்துக்கொண்ட உயிர்ந்த குழந்தைகளின் தந்தையான 31 வயதுடைய கொடவத்த பரடுவ அக்குரச பகுதியைச் சேர்ந்த நபர் தனது உண்மையான பெயர் முகவரியை மறைத்து பதுலையில் உள்ளவரின் அடையாள அட்டைக்குரியவர் தானே என காட்டி வந்திருக்கின்றார் என விசேட புலனாய் பிரிவின் விசாரணை மூலம் கண்டறிந்து போலீசாருக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இதனையடுத்து மனைவிக்கு புற்றுநோய் எனவும் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொய்களை கூறி இரு குழந்தைகளையும் ஆலயங்கள் பள்ளிவாசல்கள் பொது இடங்கள் என மாவட்டமாக கொண்டு சென்று பெற்று எடுத்து வந்துள்ள அவர் மட்டக்களப்புக்கு வருகை தந்து கடந்த 20 தேதி குறித்த விடுதியில் மனைவி காத்தான்குடி வைத்தியசாலையில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரை பார்க்க வந்திருப்பதாகவும் பொய் கூறி அறையை வாடகைக்கு பெற்று இந்த இரு குழந்தைகளையும் தங்க வைத்திருப்பதாக தெரிய வருகிறது. அதன் பின்னர் மனைவியை காத்தான்குடி வைத்தியசாலைக்கு போய் பார்த்துவிட்டு வருவதாக குழந்தைகளோடு வெளியேறி அந்த பகுதியில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு சென்று மனைவிக்கு புற்றுநோய் என பிச்சை எடுத்து வந்திருப்பதாகவும் சம்பவ தினம் பிற்பகல் 2 குழந்தைகளை அறையில் வைத்து பூட்டிவிட்டு மாடியின் கீழ்த்தரையில் உள்ள மது விற்பனை நிலையத்துக்கு சென்று மது அருந்துவிட்டு சுமார் 2 பின்னர் அறைக்கு சென்ற போது அங்கு தீப்பற்றி இரு குழந்தைகளும் உயிரிழந்திருப்பதாக அவரது மனைவி மாத்திரையில் அவரது ஊர் இருப்பதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. அது மாத்திரமின்றி 2021 3rd 10th அச்சுறுகிரிய போலீஸ் நிலையத்தில் கைது செய்யப்பட்டதோடு ஒரு குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார். எனவே அதன் பின்னர் 2022 3rd 21st சபுகஸ்கந்த போலீஸ் நிலையத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். அதேபோல 2022 9th 10th சபுகஸ்கந்த போலீஸ் நிலையத்தில் நீதிமன்ற பிடியாணை மற்றும் அனுராதபுரம் கொழும்பு போன்ற பல பிரதேசங்களில் குழந்தைகளை வைத்து பண மோசடி செய்துள்ளதாக போலீஸ் நிலையங்கள் இவருக்கு எதிராக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கண்டிருந்திருக்கின்றார்கள். இவ்வாறு பல பொய்களை கூறி குழந்தைகளை வைத்து பண மோசடிபட்டு வந்துள்ள குறித்த நபரை வியால் நின்று இரவு கைது செய்தையடுத்து குழந்தைகளின் தாயார் வரவேற்கப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. போதை பாவனைக்கு எதிராக யாழில் கவன ஈர்ப்பு போராட்டம் என்பதும் இன்றைய முக்கிய செய்தியாக இடம்பெறுகிறது. வீரகேசரி பத்திரிகையில் போதைப்பொருள் மற்றும் புகையிலுக்கு எதிராக கவனயர் போராட்டமும் விழிப்புணர்வு நடவடிக்கையும் நேற்று சங்கானையில் முன்னெடுக்கப்பட்டது. போதை மற்றும் புகையிலை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக துண்டு பிரசுரங்கள் சங்கானை சந்தை கடைகளில் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இதன்போது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சங்கானை பேருந்து நிலையத்துக்கு முன்பாக கவனயர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போதை மற்றும் புகையிலுக்கு எதிரான பதாகைகள் ஏந்தி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு கருத்துக்களும் இங்கே முன்னெடுக்கப்பட்டதான செய்திகள் இருப்பதை காணலாம். அதேபோல் இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வலிவடக்கு காணி உரிமையாளர்கள் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு ஆர்ப்பாட்டம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நாட்டில் பல பகுதிகளிலும் விசாக் கொடிகள் பறக்கவிடப்பட்ட நிலையில் மயிரட்டி பகுதியில் தமது காணிகளிலிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். வலிவடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வளையமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கமாண்டோ
பங்களா முன்பாக நேற்று 6வது நாளாகவும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். வலிவடைக்கல் 849, 256, 248, 251 மற்றும் 855 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990 ஜூன் மாத காலப்பகுதியில் அவரது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தமது 656 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறும் பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வருகிறார்கள். இந்த நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போராட்டங்கள் முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்த நிலையில் நேற்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், காலங்களை இழுத்தடிக்காது மக்களின் நியாயமான கோரிக்கைக்கு செவிசாயுங்கள், மயிலிட்டி போராட்டத்தில் சிறிதரன் எம்பி தெரிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு தகவலும் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. காணி வடிவமைப்பு தொடர்பில் காலங்களை இழுத்தடிக்காது மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஜனாதிபதி செவிசாய்த்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மயிலிட்டியில் நேற்று நடைபெற்ற கருப்பு கொடி ஏந்திய போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். யுத்தம் காரணமாக 36 வருடங்களுக்கு முன்னர் வலிவடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் யுத்தம் முடிவடைந்தும் 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் சொந்த மண்ணில் மீள்குடியேற முடிய அனுமதிக்கவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் மக்களின் காணிகளை விடுவிப்போம் என்று கூறிய அருள் சங்கம் ஆட்சிக்கு வந்தும் 2 வருடங்கள் கடந்தும் இன்னமும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இந்நிலையில் மக்களின் காணிகளில் ராணுவத்தினர் விவசாய பண்ணை நடத்தி வருகிறார்கள். எனவே தோட்டங்களில் விவசாயம் செய்து மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த காணிகள் பாதுகாப்பு காரணங்களாக கையகப்படுத்தப்படவில்லை என்பதாகவும் ஸ்ரீதரன் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். விரைவாக மக்களின் விடயங்களுக்கு செவிசாய்த்து அரசாங்கம் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீதரன் எம்பியினால். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல், அதற்கு நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் சந்திப்போம்.

0: தின செய்தி பார்வை எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, உமாவோய நீர்ப்பாசன திட்டத்தின் நிரந்தர புனரமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. தித்வா புயலால் ஏற்பட்ட அனர்த்தத்தால் கடுமையாக சேதமடைந்த பதுளை மாவட்டத்தின் உவா பரணகம பகுதியில் அமைந்துள்ள உமாவோயா நீர்ப்பாசன திட்டத்தின் நிரந்தர புனரமைப்பு பணிகள் தோட்ட உட்கடை வசதிகள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னவின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு உமா ஆற்றின் பெரவெல்ல அணைக்கட்டு பகுதியில் இடம்பெற்றது. இத்திட்டம் நீர்ப்பாச இணைக்களத்தின் மேற்பார்வையில் விவசாயிகள் மற்றும் ராணுவத்தின் ஒத்துழைப்புடன் மிக குறுகிய காலத்துக்குள் தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டது. இவ்வாறு தற்காலிகமாக புனரமைப்பு பணிகள் வெற்றிகரமாக நிறைவேற செய்யப்பட்டதை அடுத்து 2025 டிசம்பர் மாதம் 12 தேதி முதல் மீண்டும் நீர் விநியோக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் விவசாயிகள் எதிர்கால விவசாய நடவடிக்கையில் பாதிக்கப்பட இருப்பதை உறுதி செய்யும் கூட்டு உழைப்பு கூட்டு உழைப்பின் மூலம் பெரும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன. எனினும் இதனை நிரந்தரமாக புனரமைக்கும் வகையில் நீர்ப்பாசன திணைக்களம் 228.6 மில்லியன் ரூபாய் செலவில் இத்திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. இதன் மூலம் அந்த பிரதேச விவசாய செயல்பாடுகளுக்கு நீண்டகாலம் நிவாரணம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்று மற்றும் ஒரு செய்தி, மலையகத்தில் நீடிக்கும் கடும் மழை வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை என்பது இன்னும் ஒரு செய்தி. மலையகத்தில் கடும் மழையுடனான காலநிலை தொடர்ந்தும் நிலவி வருகிறது. குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் வளமைக்கு மாறாக கடும் காற்றுடன் கூடிய மழை பனிப்பொழியும் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்தோடு வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து துறை போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தின் கினிகத்தேனை, அம்பகமுவ, நோட்டன், மஸ்கலியா, ஹாட்டன், நல்லத்தண்ணி, முகமந்தலாவை, நோர்வுட், கொட்டகலை, லெந்துள்ளை, நானுவோயா, நுவரெலியா பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் நிலவுகிறது. தித்வா பேரழிவு ஏற்பட்டு 6 மாதங்கள் கடந்த நிலையில் மீண்டும் இவ்வாறு கடும் மழை அடிப்பதால் தாழ்ந்த பகுதிகளில் வசிப்போரும் அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிப்போரும் மிகுந்த கவனத்தோடு இருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மண் சரிவு அனர்த்தங்களுக்கான பகுதிகளில் மீண்டும் மீண்டும் மண்மேடுகள் சரிவடைந்து வருவதை அவதானிக்க முடிகிறது. சிவனொளி பாதமலை பருவக்காலம் நிறைவேற்ற வேளையில் அதிக அளவிலான யாத்திரிகள் மலைநாட்டுக்கு வருகின்ற வண்ணம் இருக்கிறார்கள். வெசாக் வாரத்தை முன்னிட்டு நீண்ட வார விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் மக்கள் விடுமுறையை கழிப்பதற்காக அதிக அளவில் வெளிப்பிரதேசங்கள் நோக்கி செல்கின்றார்கள். குறிப்பாக மலைநாட்டு பகுதிகளுக்கு செல்லும் வாகன சாரதிகள் மின் விளக்குகளை ஒளிரவிட்டு பயணிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடும் நீரோடைகள், குளங்கள், நீர்த்தேகங்கள், வாவிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் நீர்மட்டங்கள் அதிகரித்து வருவதனால் நீராடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், சீனாவில் நடைபெறும் செயலமர்வில் இலங்கை எம்பிக்கள் பங்கேற்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்ய ஆயிரத்தி தலைமையிலான 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 4 பாராளுமன்ற அதிகாரிகளை கொண்ட குழுவினர் சீனாவில் நடைபெறும் செயலமர்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். சீனாவின் பீஜிங் மற்றும் குவாண்டாங் மாகாணங்களில் மே 25 முதல் ஜூன் 5 தேதி வரை சீனாவின் தேசிய அபிவிருத்தி மற்றும் மறுசரைப்பு ஆணைக்குழுவின் சர்வதேச ஒத்துழைப்பு மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட செயலமர்வில் கலந்து கொள்வதற்காக இவர்கள் சீனாவுக்கு சென்றிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்திகளோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபையின் அதிக கோடிபதிக்கான வெற்றி இலக்கங்கள் 9, 42, 56, 64 ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 9, 42, 56, 64 ஆங்கில எழுத்து கியூ. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 542 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 76,15,360 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 546 லட்சம். எதிர் வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான சிவப்பு நிற அதிகோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை ராசி அதிர்ஷ்டம் வெற்றி இலக்கங்கள் 26, 28, 36, 40. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 26, 28, 36, 40. ராசி தனுசு. மீண்டும் ராசி தனுசு. 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 62 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,70,54,400 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 65 லட்சம். எதிர் வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான மஞ்சள் நிற ராசி அதிசம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சூப்பர் போலுக்கான வெற்றி இலக்கங்கள் 9, 37, 51, 63. மீண்டும் 9, 37, 51, 63 ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஆங்கில எழுத்து பி. சூப்பர் கேஷ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசை இலக்கங்கள் 2, 3, 0, 6, 7. மீண்டும் 2, 3, 0, 6, 7. நேற்றைக்கு சூப்பர் பரிசு ரூபாய் 1,294 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 64,85,600 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 1,298 லட்சம். எதிர் வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான ஊதாநிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சனிதாவிற்கான வெற்றி இலக்கங்கள் 14, 74, 77, 79. மீண்டும் 14, 74, 77, 79 ஆங்கில எழுத்து எம். மீண்டும் ஆங்கில எழுத்து எம். லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 9, 8, 3, 0, 7. மீண்டும் 9, 8, 3, 0, 7. நேற்றைக்கு சூப்பர் பரிசு ரூபாய் 525 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 69,22,640 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 526 லட்சம். எதிர் வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான இளநீல நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை கப்ருகுவிற்கான வெற்றி இலக்கங்கள் 12, 27, 44, 53. மீண்டும் 12, 27, 44, 53 ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஆங்கில எழுத்து பி. சூப்பர் இலக்கம் 33. மீண்டும் சூப்பர் இலக்கம் 33. கற்றுக்கு முதலாம் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2,794 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கு இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கு மூன்றாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 6 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,43,95,400 ரூபாய். அடுத்த கப்ருக்கு சூப்பர் கோடிபதி பரிசு பொதிவு ரூபாய் 2,803 லட்சம். எதிர் வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான பச்சை நிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சுபேர் தன சம்பதவினுடைய வெற்றி இலக்கங்கள் 0, 3, 1, 6, 3, 8. மீண்டும் 0, 3, 1, 6, 3, 8 ஆங்கில எழுத்து யூ. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ. நேற்றைக்கு சூப்பர் பரிசு ரூபாய் 200 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 38,42,940 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 201 லட்சம். எதிர் வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான ஊதாநிற சுபேர் தன சம்பத லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை ஜெய சம்பதவிற்கான வெற்றி இலக்கங்கள் 1, 6, 3, 8. மீண்டும் 1, 6, 3, 8 ஆங்கில எழுத்து யூ. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ. நேற்றைய 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. நேற்றைய 50,000 பரிசுகள் 27 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 60,29,880 ரூபாய். எதிர் வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான ஜெய சம்பத்த செம்மஞ்சள் நீர் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சசரிக்கான வெற்றி இலக்கங்கள் 9, 11, 12. மீண்டும் 9, 11, 12. ரூபாய் 2,00,000 பரிசுகள் எட்டு வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 34,93,720. எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான இளநீல நிற சசதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேயர்கள் இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்து சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்து சபையின் சுபதவசைக்கான வெற்றி இலக்கிடம் கடகம். வெற்றி இலக்கங்கள் 11, 21, 59. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 11, 21, 59. சுபர் இலக்கம் 6, 6, 7, 7. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்து சபையின் ஜாயவிற்கான ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 6, 7, 5, 5. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 6, 7, 5, 5. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அந்த சம்பதவிற்கான வெற்றி இலக்கங்கள் 1, 1, 4, 1, 1, 7, 4, 1, 1. ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஆங்கில எழுத்து வி. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் ராசி சுபபலன் அகந்தனிற்கான வெற்றி இலக்கினம் ரிஷபம். வெற்றி இலக்கங்கள் 3, 11, 43, 56. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 3, 11, 43, 56. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையின் சுபதவசைக்கான ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 7, 26, 55, 81. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 7, 26, 55, 81. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவருக்கான ஆங்கில எழுத்து எண். சுபர் இலக்கம் 15. வெற்றி இலக்கங்கள் 13, 29, 41, 43. மீண்டும் ஆங்கில எழுத்து எண். சுபர் இலக்கம் 15. வெற்றி இலக்கங்கள் 13, 29, 41, 43. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் கோவை சிதவிற்கான ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 41, 50, 62, 76. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 41, 50, 62, 76. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகச்சன சம்பதவிற்கான ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 5, 1, 7, 4, 1, 1. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 5, 1, 7, 4, 1, 1. நேயர்கள் இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நிகழ்ச்சியோடு நேரம் காலை 7 மணி கடந்து 44 நிமிடம் ஆய் கொண்டிருக்கிறது. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுளை கந்தகொலையில இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹடன்ல இருந்து நவீன் வந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பு சகோதரிக்கு அன்புடன் இனிய காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக தனிகேவேல் வந்திருக்கிறாங்க. அதே போல மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பசனையூர் ரேஸ் பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சத்யமூர்த்தி காமராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. அதே போல அனிஃபா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. துபாயில இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கும். இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு கருங்காலை சோலையிலிருந்து மீட்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மதுரையில இருந்து சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாய். இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. நேற்று தினம் தன்னுடைய அன்பு நண்பர் பதுஷன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினாராம். அவரை வாழ்த்துவதாக தன்னுடைய ஆறுயிர் நண்பன் நிஷாந்தன் மற்றும் உற்சா உறவினர் நண்பர்கள் எல்லோரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தமிழ்நாடு தோட்டம் ஊர்கோடவத்த ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாரு. ஹாய் அக்கா, இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அம்மா புத்தக காந்தம் அதே போல மணிக்கவும் புத்தகாந்தம் அதே போல அப்பா ஜெகதீஸ்வரன், தம்பி கிங்ஸ்லி மற்றும் அக்கா வினோகா நந்தினி, இதேவேளை மகள் ரைத்திகா, மனைவி கல்யாணி ஆகியோர் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு மேப்பேட்டை கந்தையில இருந்து கிஷாந்தா வந்திருக்கிறார். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. ஆய் சிவானி சகோதரி, அன்பான இனிய காலை நேர வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நான் லிந்துலவாகலையில இருந்து ஜெகதீசன். நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க. மகன் வஜித்ரன், திவ்யாசன் மற்றும் வசந்த உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து கொழும்பு சிட்டி சென்டர்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கம் சிவானி. டிக்கோய தரவாலை மீட்பிரிவு நேசரியிலும் துரைராஜ் வந்திருக்கிறாங்க. மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாசினி, பிரவீனா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சிவானி, இனிமையான காலை நேர வணக்கம். சித்ரன் கந்தப்பலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மல்லிகா, ஓவிஷன் மற்றும் தேஜஸ்வினிக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நிஷா மாவளியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. திருச்சி மாமல்சோலை பெரியார் நகர் கிருஷ்ணா, கோவிந்தசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கும் கலைச்செல்வி மீதூன் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு குமுதா கிருஷ்ண சாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பூபாலரத்னம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொற்சாக 8 மணி வரைக்கும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0127125001 அதே போல 0127125111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களோட கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது வசந்த காற்றலையின் சந்தோஷ நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்குது உங்கள் சிவானி. ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

நானும் பாடலை திறந்து நானும் நிகழ்ச்சி விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சிக்காக உங்களுடன் ஆர்ஜே சிவா மற்றும் ஆர்ஜே ஸ்ரீ ஸ்ரோபி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் முறை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜே சிவானே நன்றி சொந்தங்களை ஹாப்பி வீக்கெண்ட்.

0: நன்றி சிவானி. நேர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் உற்சாகமான சூப்பரான காலை பொழுது வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப யோகங்களுக்கு அப்புறம் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி.
1: வணக்கம் சிவா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேரம் வணக்கம்.
0: அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்களை கண்ட காலம். ஒரே ஆபீஸ்லதான் வேலை செய்யறோம், வருஷ கணக்கு பிறகு பார்த்த மாதிரி ஒரு பிவி. உங்களுக்கு அப்படியா?
1: ஆமா ஆமா, எனக்கும் கூட.
0: என்ன செய்யறது, நீங்க அதிகாலை வேளையில் கோழி கூறதுக்கு முதலே இங்க வந்து கூட்டிட்டு போயிருவீங்க. நாங்க பின்னேறோம், அந்த கோழியை தூங்க வைக்கிற மாதிரி வருவோம். என்ன செய்யறோம், கண்டுகொள்ள முடியறது இல்ல. பரவாயில்ல, ஒரு வீக்கெண்ட் உங்களை எல்லாருமே சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுல ஸ்பெஷலா ஸ்ரீ ஸ்ரூபிய சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ் இன்றைய தினமும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு 10 மணி வரைக்கும் சந்தோஷமாக அணிந்திருப்போம். சரியா?
1: ஆமா.
0: தப்பிக்க போய் கேட்டுறாங்க, மறந்து நம்ம பாக்கணும். நேரம் 8 மணி 1 நிமிடம்.

0: நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடு. 102.6 102.8 வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி ஆரம்பமாகி இருக்கிறது. சூப்பரான தளபதி கச்சேரியோட எங்களுடைய கச்சேரி இன்றைய தினம் 8:05 ஆரம்பமாயிருக்கிறது இல்லையா?
1: ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் கேட்டு வந்திருக்கோம்ல.
0: எஸ் சூப்பர். அதாவது தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு டெடிகேட். அது மாதிரி எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து நாங்கள் தளபதி கச்சேரியோட ஆரம்பிச்சிருக்கோம். சூப்பர், சந்தோஷம். இன்றைய தினம் நீங்க சொல்லுங்க, நாங்க எடுத்துட்டு வந்த டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த டாபிக்கை சொல்றதுக்கு முதல்ல இந்த டாபிக்கை நீங்க பாத்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுத்தீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க. அதனால இன்னைக்கு சம்பவம் சரித்திரமாக போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது. சரி ஓகே, அந்த தலைப்பை நீங்களே சொல்லிருங்க. அதாவது காதல் தோல்வியால் அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்களா பெண்களா?
1: ஆண்களா பெண்களா?
0: ஆமா, அப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த வாரம் அப்படின்னு சொல்லி உடனடியாக போன்களை வந்து நிறைய பேர் தூக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று வருது இப்போவே கமெண்ட் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து கால் பண்ண முடியும் 0102-72-75-00 அப்படி இல்லாட்டி 0102-72-75-11. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க ஸ்ரீஸ் ரூபி, காதல்ல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா?
1: வித்தியாசமான கருத்துக்களோட சிலர் வருவாங்க.
0: வழக்கம் போல நான் வந்து ஒரு ஐடியால ஒரு தலைப்பு எடுத்துட்டு வருவேன். ஆனா எங்களுடைய நேர்கள் இருக்காங்க தானே, அவங்க வந்து எப்பவுமே பிரில்லியண்டா என்ன செய்வாங்கன்னா அதை விட மேல அவங்களுடைய கருத்துக்களோட வருவாங்க. பிறகு பேசலாம் போயிடும். இந்த யோசிக்கவே இல்லையப்பா, நீங்க என்ன இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சூப்பரான கருத்துக்களோட வருவாங்க. சரி ஓகே, இப்ப யாராவது வந்திருக்காங்களா, பேசலாமா?
1: வந்திருக்காங்க, ஏராளமான உறவுகள் வந்து போட்டி போட்டு இன்றைய தினம் வந்து வருவாங்கன்னு
0: சொல்றேன். ஓகே சூப்பர், வணக்கம். இமானுவல், இமானுவல் எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி, ஏதோ பாராட்டுறேன் நினைக்கிறேன். இது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல, பயந்துட்டு. சரி ஓகே,
2: ரெண்டும் என்ன சொல்றேன் தெரியல.
0: அப்படி என்ன சொல்றேன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கருத்தை சொல்ல வைக்கிறது தான் எங்களுடைய வேலை.
1: என்ன நிச்சயமா,
2: அதாவது இந்த காலத்துல ஆண்கள் தான் தோல்வியாக
0: அப்ப நீங்க வந்து அடி வாங்கல மொக்க வாங்கிருக்கீங்க போல இருக்கு. சரி ஓகே, எல்லார் வாழ்க்கையிலும் அது இருக்கிறதா விலங்குல. ஆமா ஆமா ஆமா ஆமா,
2: பெண்கள்.
0: ஓகே ஓகே, சரி அப்ப ஆண்கள் ஒரே வரையில முடிச்சிட்டீங்க.
2: ஒரே ஆண்களை முடிச்சிடுவோம்.
0: சரி ஓகே, நன்றி இமானுவல்,
2: நன்றி
0: நன்றி நன்றி. ரைட் ஓகே, இப்ப முதலாவதே வந்து ஒரு ஓட்டு வந்து எங்களுக்கு விழுந்திருக்கு சுரூபி, பாப்போம். ஆமா, அதாவது நீங்க எக்ஸைட் ஆன விதத்துக்கு நானே தாறுமாற. அதாவது நிறைய பேர் அங்கால வந்து பெண்கள் தான் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க.
1: டைம் இருக்கு இல்ல
0: இருக்கு, அப்படி என்ன
1: பொறுமையா எதிர்பார்க்கலாம்.
0: சரி, முதல் கோணல் முற்றிலும் கோணல் வாங்க பாப்போம்.

0: வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: நேரம் காலை 8:12.
2: The best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8. ஆட்கடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: பறக்குதா நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கிற நேரம் 8:22 ஆகிக்கொண்டிருக்கிறது. வரும்போது நான் எனக்கு நானே கிளப் அடிச்சு விசில் அடிச்சுதான் வருவேன் அப்படின்னு சொல்லி கன்னடம் கட்டிட்டு இருக்கீங்க.
1: இல்ல சும்மா அப்படியே வந்தாலும் இன்னைக்கு ஒரு தலைப்பு இல்ல.
0: ஆமா ஆமா ஆமா, அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி
1: இன்ட்ரஸ்டிங். எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட், ஓகே, சூப்பரான ஒரு பாடல் வேற கேட்டோம். 60 ஆயிருச்சு, மணி விழா முடிஞ்சிருச்சு, ஆனாலும் லவ் ஜோடி தான் அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனா எங்க விடுறாங்க 60, 6 விட்டுட்டு எங்க 60 தொடங்குறாங்க. இல்ல சரி ஓகே பரவாயில்ல, இப்ப எங்களோட பேசுறதுக்காக வணக்கம். சூப்பர், வந்தோடனே ஒரு சங்கு.
1: ஆமா
0: வணக்கம்,
2: வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம். யாரு? சூப்பர் சூப்பர். நான் சும்மா ராஜேந்திரன் இல்லடா, டி ராஜேந்திரன் பேசிட்டு இருக்காரு. நேரம் பத்ததுல அதான் பிரச்சனை. அடுத்த நாள்ல இருந்து 2 கடன் வாங்கும். நீங்க வந்து 90ஸ்ல காய்ச்சிட்டு கொஞ்சம் ஜென்சிக்கு வாங்க பாபம். சரி ஓகே, உங்களை யாராவது மிரட்டி இப்படி சொல்ல வச்சாங்களா? உங்களோட வைஃப் யாராவது பின்னால ஏதாவது கத்தி கொடுவாவோட அடிக்கிறாங்களா? இல்ல நீங்க கொஞ்சம் பயந்து பயந்து பேசுற மாதிரி இருந்தா நான் நினைச்சு உங்களை யாரும் மிரட்டி இப்படி சொல்ல வச்சிருக்காங்களோ தெரியாது. அவர் சொல்றது வந்து ஒரு விதத்துல உண்மை அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசைதான் எனக்கு மனசு என்ன செய்யறது. சரி பரவாயில்ல பாப்போம், இப்ப இன்னும் நிறைய சொந்தங்கள் வருவாங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்த்து ஒரு முடிவெடுப்போம்.

0: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு. சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம இது நம்ம
1: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
2: மக்கள் சூடிய மதுரமே
3: மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: மனசே மனசே குழப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பிள்ளையும் கிள்ளி விடுவோம். காதலில் அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவோம். அதுதான் எங்களுடைய வேலை. அதாவது இப்ப ஏதாவது பிரச்சனை வரணும் அப்படின்னு சொன்னா, இல்லாட்டி சொல்யூஷன் கிடைக்கணும்னு சொன்னா, முதல்ல என்ன செய்யணும்,
1: பிரச்சனை இருக்கணும்.
0: எஸ், அதுக்கு நாங்க பிரச்சனையை உருவாக்கணும். அப்படித்தான ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய கேள்வி மூலமாகத்தான் காதலில் அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் கொமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோல்ல வந்து எனக்கு என்ன பிரச்சனைனு சொன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு ஓட் போட்டு போயிருக்காரு, பெண்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. அது எனக்கு ஒரு பக்கம் கிட்னில எரியுது, பரவாயில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்னொருத்தர் வந்திருக்காரு, என்ன கேட்பாருன்னு சொல்லுவோம் பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு? விலங்குல
2: என்ன?
0: 8:40 ட்ரெயின் எதுவும் இருக்கா? ஏன் இவ்வளவு அவசரம்? கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ரேடியோ கேட்டு பேசுறாங்க. அந்த ரேடியோ சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு போன்ல கேட்டு பேசுங்க. ஓகே. அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? உடுப்பிட்டி. ஓகே. ஹாய், மனோரதமா பேசுங்க.
1: இல்ல, அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டீங்கடா இது அப்படின்னு.
0: விஜய் ஆக வேண்டியதெல்லாம் ஆரேஜே ஆகி ரியாக்ஷன்லயே இங்க ஒருத்தி பேசிட்டு இருக்கா. சரி, ஓகே. அப்புறம் நீங்க சொல்லுங்க ப்ரோ, காதல் தோல்வியால் அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்களா பெண்களா?
2: என்ன
0: செய்யறது போல அதேதான். இப்படிதான் ப்ரோ பிரச்சனை. காதல் தோல்வியில வந்து பாதிக்கப்படுறது வந்து இப்ப கொமனா எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 90s kids. அதுல இன்னும் கொமனா எடுத்தோம்னா ஆண்கள், அது வேற கதை. ஆனாலும் இந்த 90s kids தான் கூட. ஆமா ஆமா ஆமா. சரி, ஓகே. இப்ப நீங்க ஆண்களுக்கு ஓட் பண்ணிருக்கீங்க, நன்றி. என்ன கேப்போம். சரியா? ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, இப்ப இவர் சொன்னது வந்து ஒரு விதத்துல உண்மைதான். என்ன சொன்னா, அந்த காசுக்கு பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் தான். அதாவது ஆண்களை ஏமாற்ற பெண்களும் இருக்காங்க, பெண்களை ஏமாற்ற ஆண்களும் இருக்காங்க. சும்மா ஒரு ஃபண்ணுக்கு ஆண்கள் பக்கம் இருந்தாலும் கூட நாங்க வந்து இப்படி பொத்தம் பொதுவா பார்க்கத்தானே வேணும், அது பொதுவான ஒரு கருத்தை எடுக்கதான் வேணும். சோ இவர் சொல்ற கருத்தை நாங்க வந்து ஏற்றுக்கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்ன செய்யணும், கால் பண்ணணும்.
1: கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கு 0102-5001 கதைப்பட 0102-5111 இருக்கு.
0: அது மட்டும் இல்லாம எங்களுடைய பேஸ்புக் பக்கம் இருக்கு, சூப்பரான ஒரு போஸ்ட் போட்டுருக்கோம். அதுக்கு வந்து கமெண்ட் மூலமாகவும் உங்கள் கதை கருத்துக்களை வந்து பதிவு செய்ய முடியும். அங்கேயும் ஓடி ஓடி வாங்க. இப்ப இன்னொரு சூப்பரான பாடல், முதலே வந்து ஒரு காதல் தோல்வி மாதிரி ஒரு பாட்டுக்கு போனோம். இப்ப காதல வரவழைச்சு தோல்வி அடைய இருப்போம். சரியா? காதல் பிரச்சனை உருவாக்கணும், அதுக்கப்புறம் தான் சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லி. ஹா ஹா, நல்ல பாடல்.

0: ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் மதராசப்பட்டினம் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் இப்போது 8:47 ஆகிறது.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியாலதா?
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு இது வாய்ப்பு இல்லை.

0: வனத்தியாளர்களுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: புத்த பெருமானின் முப்பெரும் நிகழ்வுகளை நினைவுபடுத்தும் புனித வெசாக் பூரணி தினம் இன்றாகும். புத்தரின் பிறப்பு, ஞானோதயம் மற்றும் மறைவு இந்த வெசாக் பூரணி தினத்திலேயே இடம்பெற்றுள்ளது. வெசாக் தினம் என்பது ஒரு மத ரீதியான வைபவம் என்பதை தாண்டி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இலங்கை மக்களின் தனித்துவம், கூட்டு பொறுப்பு மற்றும் கலைநயமிக்க ஆக்கத்திறன் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த கலாசார விழாவாகவும் விளங்குவதாக ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புத்த பெருமானின் 3 புனித நிகழ்வுகளை நினைவு கூறும் வெசாக் வைபவம் உலகெங்கும் வாழும் பௌத்தர்களின் மிக புனிதமான ஆன்மீக விழாவாகும். பௌத்த மத பாரம்பரியத்தில் செழித்து விளங்கும் உயரிய கலாசாரத்தை மரபாக கொண்ட இலங்கை மக்கள் உலக பௌத்த மதத்தர்களுடன் இணைந்து இப்புனித திருநாளை பக்தியுடன் கொண்டாடுகின்றனர் என வெசாக் பூரண தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்காவுடன் இதுவரை எந்த ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தில் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்து பல தகவல்கள் வெளியாகி வந்தாலும் எந்தவொரு இறுதி ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. மேலும் ஹார்முஸ் நீரிணையில் நிர்வாகம் மற்றும் அதனை சார்ந்த முடிவுகள் குறித்து ஈரானும் ஓமானுமே தீர்மானிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பான மேலதிக தகவல்கள் பின்னர் வெளியிடப்படும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சூப்பராக முதலாவது மனத்தியாலத்தை நிறைவு செய்து இரண்டாவது மனத்தியாலத்துக்கு ஓடி ஓடி வந்துட்டோம். இந்த மனத்தியாலமும் உங்களுக்காக நல்ல நல்ல பாடல்களையும் உங்களது கருத்துக்களையும் கேட்கறதுக்காக ரொம்ப ஆவலாக நாங்க வந்து பாத்துட்டு இருக்கோம் இல்லையா?
1: ஆமா, நிச்சயமா நிறைய கருத்துக்களை கூட பகிர்ந்து கொள்ளலாம் இல்லையா? நீங்க வந்து இப்ப எப்பவுமே ஆண்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, அப்படி இல்ல. பொதுவா இந்த விஷயங்கள்ல வந்து பெண்கள் வந்து அந்த ஒரு பொதுவா காதல் தோல்வி அப்படின்ற விஷயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு வந்து ரொம்ப காலம் எடுத்துப்பாங்க. குறிப்பிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம், ரெண்டு வருஷங்கள் கடந்து அப்பவும் கூட அவங்களால அந்த விஷயங்கள்ல இருந்து வெளியில வர முடியாது இல்லையா?
0: அது இப்படிதான். இப்ப ரீசெண்டா ஒரு பிரேக்அப் நடக்குதுன்னு வைங்களேன், சரியா? பெண்கள் வந்து அழுதுட்டு இருப்பாங்க, ஆனா ஆண்கள் வந்து பிரேக்அப் தானே அப்படின்னு சொல்லி அதை ஈஸியா எடுத்துட்டு சுத்த தொடங்குவாங்க. நாள் போக போக போக போக போக பெண்கள் அழுதுட்டு இருந்த பெண்கள் வந்து என்ன செய்வாங்க, பக்டு நோமலுக்கு வந்துருவாங்க. ஆனா இந்த ஈஸியா எடுத்துட்டு ஆண்கள் என்ன செய்வாங்க, அதுக்கு பிறகுதான் யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு அதுவாங்க ரிவர்ஸ்ல அவங்க ஃப்ரண்ட்லயும் போவாங்க. இப்படி மாறி மாறி நடக்கும். அதுக்கு பிறகுதான் அந்த ஜிம்ல போய் சேர்றது, அப்படி இல்லாட்டி தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்கிறது, அந்த அப்படி அப்படி மாறுவாங்க. ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொரு ஏற்ற மாதிரி மாறுவாங்க, அப்படி நடக்கிறது. சரி, ஓகே. இப்ப யார் வந்திருக்காங்க பேச?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யாரு? ரவீந்திரன். எப்படி இருக்கீங்க ரவீந்திரன்? விலங்கல்
2: என்னது?
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். நானும் நீர்கொழும்புல இருந்த ரவீந்திரன் பேர் தான் என்ன கேள்வி யோசிச்சுட்டு இருந்தேன். வழக்கமா வார வாரம் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி. சரி, என்ன அப்படி தூக்கலால் எழும்புன கையோட நீங்க சொல்லுங்க, கோல் அடிச்ச மாதிரி இருக்கும். ரவீந்திரன், காதல் தோல்வியால் அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்களா பெண்களா?
2: அதான்
0: சும்மாவா சொல்லிருந்தாங்க.
2: ஆமா
0: ஆமா ஆமா, நிச்சயம். அனுபவம் பேசுறது போல இருக்கு. ஐயோ ஐயோ, இலங்கையில் இருக்கக்கூடிய முழு தேவதாசையும் என்னைதான் பாக்கலாம் போல. சரி, ஓகே. அப்ப நீங்க வந்து பாதிக்கப்படுறது ஆண்கள் என்று சொல்லி இருக்கிறீங்கண்ணா. சரி, ஓகே. சரி, ஓகே. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. அவர் சொன்னதோட ஈஸியா மறந்துடுவாங்கன்னு எனக்கு ஒரு பாட்டு வெறி ஞாபகம் வந்துச்சு. என்ன, பெண்களுக்காக தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க, ஆண்களுக்காக செங்கலாவது நட்டி வச்சிருக்காங்க. இல்ல இல்ல, செங்கல் என்ன ஒரு படி பொங்கல் கேட்டாலும் தர மாட்டாங்க. இதுல எங்க செங்கல். சரி, ஓகே. இப்ப ஒரு காதல் தோல்வி பாடல் வருது, கேளுங்க.

0: நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சி ஓடுகிறீங்க.
1: நேரம் 9:18.
2: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
3: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு கொண்டாடலாம்.

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.

0: best live music streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8.
1: நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க.
2: காதலில்
3: அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்களா பெண்களா அப்படின்றத நாங்க பேசிட்டு இருக்கிறோம். சொந்தம் வந்திருக்காங்க, கேட்டு பாப்போம். வணக்கம். வணக்கம் அருள்மொழி.
4: என்ன
3: உங்களை கொஞ்ச நாள காணல, என்ன
4: கதை
3: உங்களே தான் காதல் தோல்வியில அதிகம் பாதிக்கப்படுறது ஆண்களா பெண்களா, காதலிச்சிருக்கீங்களா இல்லையா?
4: நீங்க
3: அதுக்கு பிறகுதான் ஓவர் டிப்ரெஷன் ஆயிட்டாங்களா உண்மையா? சொற்கள் வந்து அவங்களை வந்து மறுபடியும் எழும்பி ஓட வைக்கும். நிச்சயமா நிச்சயமா. ஓகே, அப்புறம் நீங்க வந்து பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிருக்கீங்க, ஆண்களுக்கு எதிராக ஒரு புரட்சிய வடிக்க வைக்க போறீங்க, இப்ப பருத்தி துறையே பாடி எடுக்க போகுது. சரி, ஓகே, நன்றி
4: நன்றி
3: நன்றி. இப்படிதான் தெரியும் தானே, ஆண்களை பற்றி ஏதாவது சொன்னா டக்குன்னு கட் பண்ணி விட்டுறேன். சரி, ஓகே, இப்ப வந்து அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்கள் இல்ல பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, தொடர்ந்து நீங்களும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பக்கம் ஓடி வாங்க. இப்ப இன்னொரு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
3: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க உங்க லவ் ஸ்டோரிய. என்ன ஒரு வெக்கம்.
5: ஒரு பெண்ணை காதலித்து எனது கணவரை நான் திருமணம்
3: முடித்திருக்கின்றேன்.
5: காதலே உண்மையிலே நான் பார்த்த மட்டும் ஆண்கள் தான் தோல்வி
3: அடைந்திருக்கின்றார்கள்.
5: காதல் என்பது பொதுவானது, ஒரு ஆணும் பெண்ணும் நிச்சயமாக உண்மை காதலா இருந்தா அதுல பிரிவதால் தோல்வி வர, ஆனால் வெற்றி வந்தா இருவருக்கும் பங்கு உண்டு, தோல்வி வந்தால் இருவருக்கும் பங்கு உண்டு. அதனால இந்த காதலை பெண்மை சில நேரத்திலேயே காக்க வைத்து விட்டு ஆண்கள் உழைக்கோ இதுக்கோ கடமைகளை விட்டு குடும்ப கடமைகளை நிறைவேற்ற போவார்கள். சென்று தங்க இருந்தால் அவர்களை நிறைவேற்றி வருவேன் என்று உழைக்கத்தில் சென்றார்கள் என்ற ஆண்கள் இந்த பெண்களை வீட்டிலே அம்மா அப்பா பார்த்து கொண்டிருப்பார்கள். என்ன இது, எத்தனை காலம் அவர் இருந்து கொண்டிருந்தா, எத்தனை காலம் பெண்களை காக்க வைத்தது என்று சொல்லி மற்றவர்களும் கூட வந்து சொல்லி அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விடுவார்கள். ஆனா திருமணம் முடித்தால் அந்த பெண் இனி என்ன கிடைக்காத வாழ்க்கையை விட்டு விட்டு கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கும் என்று அவன் அந்த குட்டிகளை இருக்கும் போது அங்கே அவருதான் கவலையாக இருந்துட்டு இங்கே வருவாரு. அவருக்கு தோல்வி, காதலிலே தோல்வி வைத்தான் காலை ஒருவன் இந்த மாதிரி போகும். அவளை நெஞ்சில் நிறுத்தி இந்த மாதிரி கலங்கி என்ன செய்வது, கிடைக்காத விட்டு விட்டு கிடைத்ததை
3: வேண்டும் தெளியதான் வேண்டும்.
5: கொஞ்ச கால சந்தோஷமா கொண்டாடுவதுதான் எனது கருத்து.
3: நன்றி நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. அழகா சொல்லியிருந்தாங்கண்ணா.
2: நிச்சயமா
3: ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. ஓகே பரவாயில்ல. தொலைச்சாங்க நீங்களும் கால் பண்ணுங்க சைஃபர் 1 1 2 8 5 0 0 1 அப்படி இல்லாட்டி சைஃபர் 1 1 2 8 5 1 1 1 க்கு.

0: இசைப்புகளின் இசையில் ஸ்டார் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: நேரம் காலை 9:42.
2: தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: ஒரு மனுஷனுக்கு எத்தனை பிரச்சனை. அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ருபி, ஒரு காலத்துல நாங்க வந்து கேட்டு பயந்த பாடல்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு போட்டு இருக்கோம். இந்த பாட்டை கேட்டு பயந்து கட்டிலேயே ஒளியவும் பயம், ஏன்னா அதுக்குள்ள சந்திரமும் இருக்கும். நாங்களாம் 90s கிட்ஸ் அப்படிதான் இருப்போம். இரண்டாம் பட்சமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு பொதுவாக நாங்க வந்து எங்க மனதில் படுறத நாங்க வந்து சொல்லிட்டு போவோம். சரியா, என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, காதலில் அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நிறைய பிரச்சனைகள் இந்த காதல இருக்கு, இந்த பொசசிவ் அப்படி இல்லாட்டிக்கு இப்ப ஒரு ஆள் ஒரு ஆளை லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கு பொதுவாக பெண்கள் வந்து வேறொரு ஆணோட பேசுறதுல பிரச்சனை, அதே மாதிரி பெண்கள் வந்து நான் தான் லவ் பண்ற ஆண் வந்து இன்னொரு பெண்ணோட பேசுறதுல பிரச்சனை, இப்படியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இந்த லவ் ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணமா
1: இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனை இல்ல, ரொம்ப பெரிய பிரச்சனையா பார்க்கக்கூடியது.
0: அப்ப நீங்க அதுல ஒரு ஆளு. சரி ஓகே, பொசசிவ் நாயகியே இங்கதான் இருக்காரு போல. சரி, அது அது மட்டும் இல்லாம இந்த சந்தேகப்படுறது, இந்த தேவையில்லாத வார்த்தைகளால ஏசி கொள்றது, இப்படியான சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்னா உருவாகி அதுதான் பெருசா வந்து கடைசியில வெடிச்சு அது ஒரு பிரேக்கப் ஆகி அது வந்து கடைசியில அந்த பிரிவுல போய் சேருது. அதால வந்து பாதிக்கப்படுறது ஆண்களும் பெண்களும் இருவரும் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த காதல் பண்ற நேரத்துல வந்து இப்ப ஒரே நேரத்துல டுவல் சிம் யூஸ் பண்ற மாதிரி ரெண்டு பேரை வந்து லவ் பண்றது அப்படியான இது, அது வந்து ஆண்களும் செய்யறாங்க பெண்களும் செய்யறாங்க. சில பெண்கள் சில பேர் இருக்காங்க தான், இல்லன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வகையில இருக்காங்க, பேரை சொல்லி விட்டுறோம். அப்படி இருக்கும் போது காதலில் அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்களும் பெண்களும் இருவரும் தான் அப்படின்றதுதான் இன்றைய எங்களுடைய வாதம். அதிகமாக வந்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு மிகவும் கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஆண்கள் வந்து ஈஸியா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. என்னடா முதல்ல இருந்து ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துட்டு கடைசியில வந்து கவுத்துட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. உண்மைகள் கசக்கத்தான் செய்யும், வேற வழி இல்லை. சோ பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றதோட இன்றைய வாதத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். ஓகே, சந்தோஷமா?
1: சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: ஹாய் ரோகை மகளே, நேரம் முடிந்து ரசித்து மகிழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்தும் நம்ம ஹிட் சோழு கலையத்தில் சங்கர் விடைபெறும். நாங்கள் சிவலட்சுமன் ஓங்காரமூர்த்தி வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்கள். ஹாப்பி வீக்கெண்ட் போயாவும் நினைத்தான்.

0: நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வெசாக் பூரண தினத்தை முன்னிட்டு இன்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவினால் 61 சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர்களில் 33 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான ஏ சி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பின் 34வது பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய குறித்த சிறை கைதிகளுக்கு இவ்வாறு ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: கென்யாவில் உள்ள பெண்கள் பாடசாலையில் 16 மாணவிகள் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 8 மாணவிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மாணவிகள் மற்றும் ஊழியர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மற்றும் சிசிடிவி காட்சிகளின் தடயவியல் ஆய்வுகளுக்கு பின்னர் தீ திட்டமிடப்பட்ட விபத்து என கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கைது செய்யப்பட்ட 8 மாணவிகள் இந்த அனர்த்தத்துடன் தொடர்பு கொண்டவர்கள் என அந்நாட்டு போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த

வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இப்போலேருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீட்ஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கலாம். தொடர்ந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கான சூப்பரான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் உங்களுக்காக தரதுக்காக காத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இண்டிபெண்டன்ட் சாங் எது, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எது அப்படிங்கிறதெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு ஆசை உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி பகிர்ந்துக்கணும்னா என்ன பண்ணணும்னா டக்குனு ஃபேஸ்புக் பக்கம் போங்க, எங்களோட போஸ்ட்டுக்கும் அது கீழே உங்களோட கமெண்ட்ஸை பதிவிடுங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம ஊருக்குள்ள இருக்கலாம், இல்லை நாட்டுக்குள்ள இருக்கலாம், இல்லை எனக்கு இந்த ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு லிஸ்ட்லாம் இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்க ஆர்டிஸ்ட் யாருங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். அப்படியும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் பாட்டு செஞ்சிருக்காங்க, அந்த பாட்டை வந்து ரேடியோவில் ப்ளே பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஆசை இருக்கலாம். அப்படியே தான் அந்த டீட்டெயிலையும் அண்ட் பாட்டோட லிங்கையும் வந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வளமை போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க அங்கே இருக்கவங்க கிடையாது, எல்லாருமே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான். எந்த நாட்டில் இருந்து பண்ணாலும் அந்த இண்டிபெண்டன்ட் தமிழ் சாங் அரேஞ்ச் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. அது பண்ணலாமல் ஓகே, கமெண்ட்ஸில் மட்டும்தான் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை நீங்கள் கால் பண்ணி கூட சொல்லலாம், இந்த ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அழைக்க வேண்டிய தொலைபேசியில் இருக்க 0312-75-0301 அப்படின்னா 0312-75-111 அப்படிங்கிற எங்களோட நம்பருக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணிங்கன்னா சொல்லலாம். இப்போ அடுத்த ஒரு சூப்பரான பாடல் ஒன்று வரப்போகிறது, வா தாகமே அப்படிங்கிற ஒரு பாடல் தான் வருது. இந்த பாடலை கேளுங்க, கேட்டதுக்கு அப்புறம் நம்ம நிறைய கதைக்கலாம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

வா தாகமே அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு லவ் மெடல் டிக்கெட் அப்படியே நம்ம வந்து பவளமல்லி கேட்டு வந்திருக்கோம். பவளமல்லியா அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எதுவாக இருந்தாலும் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாய் அபயங்கர் இப்போ தான் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு, ஆனால் அவர் அப்பையிலிருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான், ஒரு சுயாதீன இசை கலைஞர் தான். ஸோ அதனால தான் அவர் பாட்டு நாங்கள் தந்திருந்தோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சு, முன்னேருந்து இவங்கெல்லாம் ரொம்ப பாடல் கேட்போம், இவங்க பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போலாம் அவங்க பாட்டு பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் இவங்க பண்ண இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிற நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கவங்க, அந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் விரும்புகிறவங்க, நம் நாட்டு கலைஞர்கள் இல்லை இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் மேலே வரணும், இண்டிபெண்டன்ட் கலைஞர்கள் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த ஷோ. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொன்ன அதே விஷயம் தான், டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெலாம் என்ன பண்ணுங்கன்னா எடுத்து டக்குன்னு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, அப்போ நம்மளும் சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எல்லா பாட்டும் எல்லா ஷோலையும் கேட்கலாம், ஆனால் உங்களுக்கு பிடிச்ச நம் நாட்டு பாடல்களில் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து இந்த ஷோவில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு பாடல் ஒன்று வரப்போகிறது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: இல்லையா சார்?
1: நல்லது கெட்டதெல்லாம் உங்களை தவறடிக்க செல்ல வேற தாரும் இல்லையே. எனக்கு வயசும் போயிட்டு.
0: தெரிஞ்ச விஷயம் தானே,
1: வாழ்க்கையில இனி ஒண்ணுமே நடக்காது. இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல. நான் என்ன செய்யலாம் பிள்ளைகளானே?
0: ஒன்றுக்கும் யோசிக்காது ஏன் வாயை விட்டு அழுகிற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன் உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
1: How do I tell you?
3: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
4: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

சுப்ரமணியம் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கோம். காதல் ட்ராப் அப்படிங்கிறதா இந்த பாடலோட பெயர். மிருன் பிரதாப்போட சுதர்ஷன் இணைந்து பண்ண ஒரு பாடல். ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் அண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு மிருன் பிரதாப். அண்ட் மெலடி ரேப் பண்ணியிருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா மிருன் பிரதாப் தான். மெலடி சிங் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுதர்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி பாட்டெலாம் இருக்கா அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் வேணாங்க. இந்தியன் சாங்ஸ் ஸ்ரீலங்கன் சாங்ஸ்கிற அந்த பேதம் கட்டுப்பாடெல்லாம் இப்போ கிடையாது, எல்லாம் மாறி போயிருச்சு. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுனால எல்லாருமே சூப்பரான மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாங் எங்கே இருந்த சாங்னெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் கேட்டிருப்போம், கேட்டிருந்தாடா நல்லா இருக்கே அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட சாங்ஸ் உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு பிடிச்ச சாங் இது. பிடிச்ச சாங் மீன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச இண்டிபெண்டன்ட் சாங் இது. இண்டிபெண்டன்ட் சாங் இல்லாட்டி நம் நாட்டு கலைஞர்கள் பண்ண சாங் அப்படிங்கிறத மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பாடல் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து தேடி எடுத்து கொண்டு வந்து தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ முதல் முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பழைய சிங்கர்ஸ் இருக்காங்களே நம் நாட்டில் இருந்த முன்னாள் இருந்த முத்தலகையா மாதிரி அவங்களோட பாடல்கள்லாம் தர சொல்லி அந்த மாதிரி பாடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்காக ஒரு நாள் ஸ்பெஷலாக அந்த மாதிரியான பாடல்களையும் தரத்துக்கு வந்து நான் ரெடியாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பாடல்கள் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு உங்களோட சாங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி, அப்போ நான் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் சாங். இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் உருவான ஒரு பாடல் தான் வரப்போகிறது. ஸோ பாடலை கேளுங்க, கேட்டதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலை பற்றின தகவல்களை கூட நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.

ஒழிக்கிற இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா காந்தல் பூக்கும் தீவிலே அப்படின்னு சொல்லி கந்தப்பூ ஜெகந்தன் இசையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட கவிஞர் பொத்துவில் அஸ்மினின் வரிகள் வருது, கேட்கலாம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர
2: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
2: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8.
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
4: அனுசரணை வழங்குவது.
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: தீண்டலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: மேல குப்புற வேல பக்கற பட்டேல் பார்ட்டி அரைச்ச மாவே அரைச்ச டிக்கல அணைச்சு அடிச்ச காத்த நிக்கிது சேர்த்து கரன்சி நோட்டு நிக்குது.

சூப்பரான ஏகப்பட்ட பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்கள் வந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை வர அளவுக்கு பாடல் தர்றதுக்கும் பாடல் எங்கிட்ட ஸ்டாக்ல இருக்கு. சரியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னு இன்னும் ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாடலை வந்து பிளே பண்றேன், கேளுங்க. கேட்கறதோட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அழைப்பு ஏற்படுத்தி கூட உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னன்னு சொல்லலாம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ நம்பர் இருக்கா, ஞாபகப்படுத்துறேன், 0312 75 0 0 1, அப்படி இல்லனா 0312 75 111 அப்படிங்கிற எங்களோட நம்பரை கால் பண்ணுங்க. அப்படி இல்லைனா பேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க நம்ம இச்சுக்கான ஒரு போஸ்ட் போட்டுருவோம். அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபேவரிட்டான இண்டிபெண்டன்ட் சாங் என்னது, உங்களுக்கு பிடிச்ச இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் யாரு, எதனால உங்களை பிடிக்கும், இல்லை இந்த சாங்ஸ் எல்லாம் எனக்கு நான் அப்போ கேட்டது இப்போ அந்த மாதிரியான பாடலாம் வரதே இல்லைங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடைக்குது இல்லை அப்படிங்கிற கவலையாக இருந்தால் கூட அந்த கவலையை கூட கொண்டு வந்து கொட்டி தீர்த்துட்டீங்கன்னா அந்த பாடல்கள் எடுத்துகிட்டு வந்து கேட்க வைக்கிறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். சரி, எப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பக்கம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அன்பான காலை நேர வணக்கம் சங்கர், நம்ம இஸ் பாடல்கள்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள். கொழும்பு 14 மும்தாப்ஸ் பேகம் அப்படின்னு நினைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவகுமார் நினைஞ்சிருக்காரு, அன்பான காலை நேர வணக்கம் சார், சேலம் சிவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவரை. சரியா, இனிய காலை நேர வணக்கம் சொல்லியிருக்காங்க, சிவராம் நாகராஜன் நினைஞ்சிருக்காங்க. கொழும்பு 15 மோதிரையிலேருந்து தர்ஷினி குணரேஷன் வந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்களாம். அதோ மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போகுதுன்னா, சாமிமலை சிங்காரவத்தையிலிருந்து டிகே தினேஷ் நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்துக்கு வந்து காலை நேர வணக்கம் உங்களுக்கு சொல்கிறேன், சங்கர் நலமாக இருக்கீங்களா, பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது, நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அன்பான காலை நேர வணக்கம் கிண்ணியாலேருந்து மௌரூஃப் நசூர் வந்திருக்காரு. சரியா,

அப்புறம் இன்னும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு ரமேஷ்காந்த், ஜெயசீலன் வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. காலை வணக்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்களும் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் தர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்.

0: வெற்றிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: புத்தபெருமான் அருளிய போதனைகளுக்கு அமைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்ட பௌதிக பூசைகளை விட பௌத்த கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்ற அர்த்தமுள்ள வெசாக் பண்டிகையாக இந்த வெசாக் பண்டிகை அமைய வேண்டும் என இலங்கை வாழ் உங்கள் அனைவருக்கும் பிரார்த்திக்கின்றேன் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவரது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். அத்துடன் வெளி உலகை ஒளிபரச் செய்வதைப் போலவே எமது இதயங்களையும் அன்பு, கருணை, அறிவு ஆகியவற்றைக் கொண்டு ஒளிபரச் செய்வதற்கு இந்த வெசாக் காலத்தை ஒரு சந்தர்ப்பமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பேராசை, பொறுப்பு, மடமை ஆகிய தீய குணங்கள் அகன்று சாந்தியையும் சமாதானத்தையும் மேலோங்க செய்யும் புண்ணியகரமான காலப்பகுதியாக இதனை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும், இம்முறை அரச வெசாக் விழாவின் கருப்பொருளானது காலத்தின் சமூக தேவையை மிக தெளிவாக சித்தரிக்கின்றது. தனிப்பட்ட குறுகிய நோக்கங்களிலிருந்து விலகி பொது நலனுக்காக அர்ப்பணிக்கின்ற, தருமத்தினால் பிரகாசிக்கின்ற ஒரு நாட்டை உருவாக்கிக் கொள்வதற்கு இந்த வெசாக் விழாவை நாம் ஓர் ஆசீர்வாதமாகவும் சக்தியாகவும் கொள்ள வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவரது வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானுடனான போர் நிறுத்தத்தை, ஒப்பந்தத்தை நீடிப்பது தொடர்பான உடன்படிக்கை குறித்து இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய ஆலோசனை ஒன்றை நடத்தியுள்ளார். வெள்ளை மாளிகையில் அதிக முக்கிய நெருக்கடி கால ஆலோசனை கூட்டமான சிச்சுவேஷன் அறையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப், போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்கப்பட வேண்டுமாயின் ஈரான் பின்வரும் நிபந்தனை உடன்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

நீ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கேட்டிருந்தோம் இல்லையா. இந்த பாடல் யாரோட பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பாடலுக்கு மியூசிக் பண்ணி அண்ட் மெலடி பாடியிருக்காரு நம்மளோட ஜஜீவன். அண்ட் இதுக்கு ரேப் பண்ணியிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா எஸ் டி பிரபு ரவுத்ரன் அப்படிங்கிறதா இவங்களோட பேண்டோட நேம். இவங்க வந்து மாத்திலையை சேர்ந்த பசங்க. ஓகே, சூப்பரான ஒரு பாடல் பார்த்துட்டு வந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து உங்களுக்காக நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியில இந்த மாதிரி பாடல் எடுத்து வச்சிருக்கேன். சினாயா சினாயா அப்படிங்கிறதா இந்த பாடலோட தலைப்பு. விதுன் கோபால் தான் இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க. நம் நாட்டை சேர்ந்தவர், ஆனா இப்ப யூரோப்ல இருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவரிடமிருந்து ஏகப்பட்ட பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த பாடல் என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம், சினாயா பாடல். அந்த பாடலை உங்களுக்கு தரேன். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏராளமான பாடல்கள் இருக்கு நம் நாட்டு கலைஞர்களோட. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே நம்ம இட்ஸுக்காக ஒரு போஸ்ட் போட்டுருவோம் வசந்தம் எஃப்எம் பேஜில். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடல் இதில் பிடிச்ச ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிறதே வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து வர வாரங்களில் சேர்த்துக்கிறதுக்கும் மிக இலகுவாக இருக்கும். உங்களுக்கும் மற்ற நாட்டு மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் நம்ம ஆர்டிஸ்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் தந்ததாகவும் இருக்கும்.

0: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
1: அவளோட சிரிப்பு,
0: அவனோட பார்வை,
1: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை
2: படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
0: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
3: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவுக்கு கிளிக் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

சிரிக்கி சிரிக்கி அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடல் பாத்துட்டு வந்திருந்தோம், சாரி கேட்டுட்டு வந்திருந்தோம். இந்த சிரிக்கி பாடலை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீசரண் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் அண்ட் மிருன் பிரதாப் அப்படிங்கிற ரெண்டு ஆர்டிஸ்ட் தான் இந்த ப்ரோக்ராம்ல வந்து இந்த பாட்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணி பண்ணியிருக்காங்க. மிருன் பிரதாப் வந்து இந்த பாடலுக்கு மியூசிக் பண்ணி அண்ட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லே ரப் ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்ரீசரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸ்ரீசரன் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஏதோ சாங் இருக்கு இல்லையா, அந்த என்னமோ ஏதோ சாங்கில் வர ரப்போஷன் பாடின ஆர்டிஸ்ட் தான் இவர். இவர் இப்போது ஜப்பானில் இருக்காரு. ஸோ ஜப்பானில் இருந்தாலும் நம்ம ஆர்டிஸ்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம அவரை வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும் இல்லையா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிரிக்கி பாடலினூடாக உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த ஒரு பாடல் ஒன்று வரப்போகிறது. இந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்தவர், ரொம்ப சூப்பரான ஆர்டிஸ்ட். இந்த ரெண்டு பேருமே வந்து இந்தியன் ஆர்டிஸ்ட்டோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஒருத்தர் வந்து இந்த பாடலை வந்து பாடியிருக்க கிறிஷ் மனோஜ் அவங்க. விஜய் ஆண்டனி அவங்களோட ஏகப்பட்ட லைவ் கான்சர்ட்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டேஜை ஷேர் பண்ணி இவரும் பாடியிருக்காரு. இலங்கையில் நடந்து இந்தியாவில் நடந்து எல்லா ஷோஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு முதல் வந்து டீக்கட பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேண்ட் வச்சிருந்தாங்க, அதில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னோட மியூசிக் பயணத்தை வந்து தொடர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓனா சப்தரா அப்படிங்கிற ஒரு பேண்ட் கூட வச்சிருக்காரு, இண்டிபெண்ட் பேண்ட் வச்சு கூட ரன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சகிஷ்ணா சேவியர் வந்து இந்த பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து வரப்போகிற பாட்டில் சகிஷ்ணா சேவியரும் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஏகப்பட்ட சூப்பரான பாடல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடக்கூடிய நிறைய பாடல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணியது வந்து சகிஷ்ணா சேவியர். இப்போ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய மூவிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சகிஷ்ணா சேவியர் அண்ட் கிறிஷ் மனோஜ் ரெண்டு பேருமே இணைந்து ஒர்க் பண்ண ஒரு பாடல் இருக்கு, போனா போங்கடி அப்படிங்கிறதா இந்த பாடல். வாழ்க்கையில் நிறைய பட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான தத்துவங்கள்லாம் பாடல்களாக வர்றது சகஜம். அந்த மாதிரியான ஒரு பாட்டு வருது, கேட்டுட்டு வரலாம்.

நம்ம இன்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருந்தோம், கண்ணடிச்சா கண்ணடிச்சா. இந்த பாடலோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டைம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட தலைப்பு. யூரோப்பில் இருக்க நம் கலைஞர்கள் பண்ண ஒரு பாடல். எனக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் ரொம்ப காலமாகவே ஃபேவரட் பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டில் வர அந்த கண்ணடிச்சா கண்ணடிச்சாங்கிற லைன்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா இதில் வர ரேப் போர்ஷனாக இருக்கட்டும், ரொம்பவே பிடிக்கும் இந்த பாடல். அதனால தான் உங்களுக்கும் கேட்கறதுக்காக தந்திருந்தேன். இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கினோட யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய தருணம் இது. குறிஞ்சாங்கேணியிலிருந்து அஷூர் தீன் இணைந்திருக்க, ராய் சங்கர் நானும் நிகழ்ச்சியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அரசு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கமும் வாழ்த்துக்களும் செங்கலடி ஷக்கீலா சந்திரசேகரம் இணைஞ்சிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இனிய காலை வணக்கம் சகோதரா, நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன். ஆரையம்பதியிலிருந்து இதய ரத்னம் இணைஞ்சிருக்கிறாரு, வணக்கம் இதய ரத்னம். அது மட்டும் இல்லாமல் ஹாய் வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு பலாங்குடையிலிருந்து குமாரி அப்படின்னு இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மூதூர்லேருந்து நவாஸ் வந்து நமக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இருந்தார். நவாஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இலங்கை பாடல்கள் ரொம்ப பிடிக்கும், அதுவும் இப்போ வர்ற பாடல்களை தாண்டி கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வந்த பாடல்கள், இல்லை பழைய இலங்கை பாடல்கள் எனக்கு மிக விருப்பம். இப்போ டக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாடல் ஞாபகம் வராட்டியும் கூட முன்ன கேட்ட அந்த ஞாபகம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் பழைய பாடல்களை தேடி கொண்டாந்து தர்றதுக்கு முயற்சி செய்கிறோம் நம்ம நிகழ்ச்சியில். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு போங்க ஃபேஸ்புக்கில் போயிட்டு உங்களுக்கு பிடித்தமான இலங்கை பாடல்கள் இல்லை கலைஞர் யார் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தா வரப்போது நம் நாட்டு கலைஞர் ADK அண்ட் ஸ்ரீராஸ்கோல் இணைந்து பண்ண ஒரு பாடல் ஒன்று வரப்போகிறது. அந்த பாடலை கேளுங்க, கேட்டதோடு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.

0: ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88.
2: திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
3: அனுசரணை வழங்குவது.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
5: இன்றைய நாளில் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பிறந்த நாளை கொண்டாடும் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: ரொம்ப சூப்பரான அமைச்சு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான இலங்கை பாடல்கள் நிறைய தரத்துக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இலங்கை பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்டன்ட் சாங்ஸும் உங்களுக்காக தந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பினை ஏற்படுத்தியும் ஃபேஸ்புக்கினோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வந்து சொல்லலாம் சொல்லிட்டும் இருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த பாடல் பிடிக்கும், இந்த ஆர்டிஸ்ட் பிடிக்கும், இப்போலாம் அந்த பாட்டு கேட்கவே கிடைக்குது இல்லையே அப்படின்னு நினைக்கிற பாடல்களை கூட என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடி கொண்டாந்து உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் தரத்துக்காக நானும் தயாராக இருக்கிறேன். இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உந்தன் வெளியாலே அப்படிங்கிறதான் இந்த பாடலோட தலைப்பு. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியரை சொல்கிற மாதிரியான ஒரு பாடல். இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்காரு மெரூன் பிரதாப். அண்ட் இதில் இந்தியாவை சேர்ந்த நிகவித்ரன் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மிக முக்கியமாக இன்னும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த பாடல் வந்து என்னோட சொந்த பாடல். ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரேப் போர்ஷன்ஸ்க்கான லிரிக்ஸ் எழுதி ரேப்பும் பண்ணியிருக்கேன். ஸோ உந்தன் வெளியாலே அப்படிங்கிற எந்த பாடல் உங்களுக்காக தருகிறேன் கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த பாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் கூட வந்து பதிவு பண்ணுங்கள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: உங்கள் கணவர் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6, 102.8.

சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கோம். என்எஸ்சி மற்றும் மிருன் பிரதாபின் இணைந்து பண்ண ஸ்ரூ அப்படிங்கிற பாடல். ஸோ இந்த பாடலோட நானும் உங்களோட விட்டு விடைபெற போகிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக எங்க ஏரியாக்காக வந்திருக்காங்க ஆனந்தி. நன்றி சொல்லி விடைபெறும். நான் வந்து சங்கர் புஷ்பராஜ் நம்ம நிகழ்ச்சி உங்களாரை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சென்று வருகிறேன். பாய் உறவுகளே.

0: குட் நைட். வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான மதிய நேர வணக்கம். இன்னைக்கும் விடுமுறை நாளில் உங்கள் அனைவரையுமே எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க 0712-775-0312-1175-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்க. இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். இல்ல வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஆனந்தி அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் நிசாம் பேசுறேன்.
0: நிசாம், எப்படி இருக்கீங்க நிசாம்?
1: சும்மா இருக்கிறோம் ஆனந்தி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிசாம், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் கடையில இருக்கிறேன் அக்கா.
0: கடையிலயா? அப்புறம் வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது இன்னைக்கு?
1: வியாபாரம் எல்லாம் இன்னும் ஒத்தரும் வரல, இனி வருவாங்க.
0: அப்படியா, சரி சரி. இன்னைக்கு விடுமுறை நாள் தானே, சோ இன்னைக்கு எல்லாரும் கடைக்கு வருவாங்க கண்டிப்பா.
1: இல்ல, நமக்கு சொந்த கடை தானே, நமக்கு நினைச்சது செய்யலாம்.
0: அப்படியா, சரி சரி சரி. அப்புறம்
1: விடுமுறை நினைச்சா எடுக்கலாம், நினைச்சா எடுக்காம இருக்கலாம். நமக்கு கடை தான் அக்கா இண்டஸ்ட்ரி.
0: அப்படியா, சரி சரி. அப்புறம் சாப்பிட்டீங்களா நிசாம்? நீங்க
1: என்ன
0: பாடல்?
1: அந்த மாதவன் படத்துல ஜே ஜே என்ற பாட்டு.
0: ஜே ஜே பாடல், சரி, இன்னைக்கு கண்டிப்பா தர்றேன். சரியா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க நிசாம்? நீங்க
1: எனக்காகவும் வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் சிவானி அக்காக்காகவும் சிவா அண்ணனுக்காகவும் எல்லாருக்காகவும் நாங்க கேக்கோம். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டுதான் நிசாம் வந்தேன்.
1: அப்ப இன்னைக்கு ஈவினிங் இல்லனா?
0: இன்னைக்கு ஈவினிங் இல்ல, இனி திங்கக்கிழமை தான். சரியா? சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம். 3 மணி வரைக்கும் வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு.
2: ஏண்டா அழுகுற? அவளை காணுமேடா. டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
3: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டமே, அது எனக்கு இல்லையடா.
4: வசந்தம் FM 102.6.

0: ஜி ஜி திரைப்படத்தில் இருந்து பரத்வாஜ் அவர்களின் இசையில் ஹரிகரன் பாடின ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு, எந்த ஏரியாவா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு அப்படியே நீங்களும் கலந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
1: அன்பான மதியநேர் வணக்கம்.
0: அன்பான மதியநேர் வணக்கம். யாரது?
1: மும்தாஜ் பேகம். கொஞ்சம் பைனாலு
0: மும்தாஜ், எப்படி இருக்கீங்க மும்தாஜ் பேகம்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கேன். நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு உங்க சிரிப்பிலே விளங்குது.
1: எப்பவுமே சந்தோஷம் தான்.
0: அது தானே. அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: சமைக்கிறேன்.
0: சமையல் என்ன சமையல்? நிக்கும் மீன் அப்படி ஏதாவது? அத்திங்களா, நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? பாவ வீட்டுல உள்ளவங்க டெய்லி இப்படியே மீன் சிக்கன் மீன் சிக்கன். என்ன என்னமும் தாச்சுது.
1: ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா?
1: மீன்
0: பிடிக்கும் அப்படிங்கறதுனால மீனே வச்சு சமாளிச்சிட வேண்டியதுதான் என்ன. சரி, அப்புறம் சொல்லுங்க, நீங்க என்ன சமையல் நல்லா சமைப்பீங்க?
1: பிரியாணி செய்வேன்.
0: பிரியாணி செய்வீங்க? சரி, எனக்கு ஒரு நாள் கண்டிப்பா செஞ்சு வேணும். சரியா? கண்டிப்பா மும்தாஜ். அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எங்கட வீட்லயும் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடம் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: ஜிங்கடமணி ஜிங்கடமணி.
0: அடடா, டான்ஸ் பண்ண போறீங்களா? உங்க சிரிப்புல இலங்கை டான்ஸ் பண்ண போறீங்க. சரி, நான் அந்த பாடலை கண்டிப்பா தாரேன். சரியா?
1: ஓகே.
0: சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்க போறீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்கா, புவனேஷ் நந்தகுமார் சார்க்கா, சித்தியஸ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமா, பர்தா, பாத்திமா, ரவி, ரகுமா, மர்ஜு, குவைதி, சின்னையா, மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாத், உமா சந்த, வசந்தகுமார், பாருக், அப்துல் மஜி குடும்பத்துக்காகவும், வசன கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0312-7575-0001 அப்படியும் இல்ல அப்படின்னு சொன்னா 0112-7575-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அடுத்த முறை சூப்பரான பாடல் வருகிறது. ஜில்லா திரைப்படத்திற்காக டிமானின் இசையில்

0: சிற்றலையில் முதல்வன் முதல்வன் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: வாழ்க்கையில
1: இனி ஒண்ணுமே நடக்காது, இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல, நான் என்ன செய்யலாம் பிள்ளை?
0: ஒன்றுக்கும் யோசிக்காது ஏன் வாய விட்டு அழுகுற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன் உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: திரைப்படத்தில் இருந்து டி இமானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு அப்படியே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? ரகுமா. எப்படி இருக்கீங்க ரகுமா? அப்படியா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரகுமா சாப்பிட்டீங்களா நீங்க? அப்படியா, சரி சரி. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: நல்லா இருக்காங்க.
0: சரி சரி, எங்கட வீட்லயும் நல்லா இருக்காங்க. சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல் வசீகரா படத்துல இருந்து?
1: வசீகரா வரும் பாட்டு.
0: வசீகரா திரைப்படத்தில் இருந்து வசீகரா பாடல் வேணுமா? சரி, வசீகரா திரைப்படத்தில் இருந்து ஏதாவது ஒரு பாடல் தாரன். சரியா? சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி, நன்றி, நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மதிய நேரம் வணக்கம் அக்கா. இணையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு வசந்தம் கேக்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க கண்டியில் இருந்து குமார். அதே நேரம் அன்பான மதிய நேர வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று மில்டன் இணைந்திருக்காங்க கருங்காலி சேலையிலிருந்து. ஹாய் அக்கா, மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். சாமிமலை நீலாவத்தையிலிருந்து எஸ்பி சந்தோஷ், எனக்கும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கம் தரணிய கலை லுக்தன கீழ்பிரிவிலிருந்து சுரேஷ்குமார் மற்றும் மகள் அக்சரா, சஷினி மற்றும் ஷான், துமிதா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. குட் ஆப்டர்நூன் என்று சொல்லி மாவனல நிசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி கொழும்பு 15 இருந்து ரமேஷ்கான் ஜெகசீலன் நிகழ்ச்சியோடு வந்திருக்கதா இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மதிய நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இணையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு அப்புத்தலையிலிருந்து. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் வசீகரா திரைப்படத்தில் இருந்து சங்கர் மகாதேவன் பாடும் பாடல்.

மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் ஒலிக்கும் பாடல் இது. சரவணா திரைப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில்

0: என்ன மட்டும் வேணா சொல்ல. திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

0: வனத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதான சீட்டுக்கு 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வீடுகளின் கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய பலகங்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை செயலிழக்க செய்யுமாறு தேசிய கட்டமைப்பு செயற்பாட்டு தனியார் நிறுவனம் சூரிய பலகங்களின் உரிமையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தேசிய மின்சார கட்டமைப்பின் சீரான மற்றும் நிலையான செயற்பாட்டை உறுதி செய்வதற்காக குறித்த நடைமுறை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விசாக் பண்டிகை காலத்தில் தேசிய மின்சார கட்டமைப்பின் நம்பகத்தன்மை மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காகவும் தற்போதைய மின் நுகர்வு வீழ்ச்சியடைந்துள்ள சூழலை கருத்தில் கொண்டும் குறித்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: கொங்கோ ஜனநாயக குடியரசில் போராட்டக்காரர்களினால் எரிக்கப்பட்ட இபோலா சிகிச்சை மத்திய நிலையம் மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. இம்மாத ஆரம்பத்தில் போராட்டக்காரர்களினால் எரிக்கப்பட்ட குறித்த இபோலா சிகிச்சை மத்திய நிலையத்தை கிழக்கு கொங்கோ ஜனநாயக குடியரசில் உள்ள பணியாளர்கள் மீண்டும் நிர்மாணித்து வருவதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை தவறான தகவல்கள் காரணமாக குடும்பத்திலேயே நோய்வாய்ப்பட்ட உறுப்பினர்கள் உறவினர்களால் மறைத்து வைக்கப்படுவதாகவும் அந்நாட்டு சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இபோலா நோய் பரவல் காரணமாக சுமார் 220 உயிரிழப்புகள் கொங்கோவில் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. நமது அடுத்த மனத்தியால செய்தி அறிக்கையினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதான சீட்டுக்கு 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: மனத்திலிருந்து வித்யா சாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மனத்தியாளர்களையும் வந்தாச்சு. இந்த மனத்தியாளத்திலையும் பாத்தீங்கன்னா சுபைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் பரவாயில்லை, எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். 0112-775-0101-112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
1: வணக்கம்,
0: அன்பான மதிய நேர வணக்கம். யாரு? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்? நல்லா இருக்கீங்களா? விஸ்வநாதன் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா, வேலையோட பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. விஸ்வநாதனுக்கு பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா விஸ்வநாதன்?
1: பாடல் அருமையான பாடல் தான் மேடம் கேட்டிருக்கேன்.
0: அப்படியா விஸ்வநாதன், சாப்பிட்டீங்களா நீங்க? பாடல் இருக்கு, யாருக்கெல்லாம் கேட்க விரும்புறீங்க?
1: மற்றும் மருமகள் ஜெகன் குமார், மருமகள் அருள்செலி, மருமகள் ரம்யா குடும்பத்துக்காகவும், வானொல்மர அருள்மொழி, முந்தாஸ் தேகம், ஈடன், வயதன், மாணிக்கா குண்டகம், சாம்பான், ஈடன், மகாதேகம், கிரேஜாமா, மாவனர் மூர்த்தி, இமநிலை, சோமசி, தயாலம், உமச்சந்தர், பாபு, கிருஷ்ணமன், ஸ்ரீகாந்த், சாத்துக்கா, சின்னமதி, சரோஜரியம்மா, அன்பான அறிவிப்பாளர் அன்பு, உங்களுக்கு பாடல் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி.

0: டபுள்ஸ் திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தை நெங்க ஏரியா நிகழ்ச்சியோட இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பெரிய நிலாவணை, சாந்தி கோவிந்தராஜா.
0: சாந்தி கோவிந்தராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஆமாம், நலமா இருக்கின்றேன். உங்கள் நலத்துக்கு இறைவன் துணை புரியர்.
0: சரி, ரொம்ப நன்றி. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சமையல் முடிச்சா அல்லடி சாப்பிட்டு முடிச்சா எப்படி? சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, வெளியில எங்கேயும் போகலையா இன்னைக்கு விடுமுறை நாள்?
1: உங்களுக்காகவும் அருண்மொழி மனராக்களை தனலட்சுமிக்காகவும் உங்கள் அன்பிக்கு நீ பாடலை தாருங்க.
0: சரி,
1: எல்லோரையும் சுகம் கேட்டதுக்கு நன்றி.
0: சரி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொடுமைக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0301 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, தெனாலிய திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மானின் இசையல்.

0: வசந்தத்தை நீங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 1:31.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM, வசந்தம் FM.
2: மக்கள் சூடிய
3: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
6: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
7: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
8: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
9: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
10: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
11: நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு வயசும் போயிட்டு,
12: தெரிஞ்ச விஷயம் தானே,
11: வாழ்க்கையில இனி ஒண்ணுமே நடக்காது, இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல, நான் என்ன செய்யலாம் பிள்ளை?
12: ஒன்றுக்கும் யோசிக்காது ஏன் வாய விட்டு அழுகுற, வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன், உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
13: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம் கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
11: How do

0: தமிழகத்திலிருந்து மணி சர்மாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்ததேன் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு 102.6 அலைவரிசையின் ஊடாக இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஆஷா, அனுஷா. அனுஷாவா? ஆஷா. ஆஷா எப்படி இருக்கீங்க? ஆஷா
1: ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆஷா எங்க போனீங்க இவ்வளவு நாள்? அப்படியா? நான் இங்கேயும் போல, நான் இங்கதான் இருக்கேன். நீங்க தான்க்கா வர மாட்டேங்கிறீங்க, லைன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியா?
1: வரலக்கா, திங்கட்கிழமை ஈவினிங் முதல் நானா தான் இருப்பேன்.
0: அப்படியா? சரி சரி ஆஷா, அப்புறம் சொல்லுங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க இப்ப? சரி, ரொம்ப நன்றி ஆசா. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: ரொம்ப நல்லா இருக்காங்க.
0: சரி, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரியா?
1: சரிக்கா.
0: சரி, இப்ப அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: என்ன
0: பாடல்? என்ன பாடல்?
1: உன்னை
0: பார்த்து தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-775-00 அப்படியும் இல்லைன்னா 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

0: அட்கடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 2.2 திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே
3: அனுசரணை வழங்குவது.
0: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார். ஒளிக்கும்பா

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசைகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோட இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேஸ்புக் ஊடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம். என்னையும் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கம் கொழும்பா. இந்த ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அர்ஜுனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மதிய நேரம் வணக்கம் அக்கா என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மதிய நேரம் வணக்கம் என்று சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ராஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மதிய நேரம் வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மதிய நேரம் வணக்கம் அக்கா, இனியும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி அஜித்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா, இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் த்ரீங்க் லீ டாம், பிரதி தூதுவர் லீ லாங் ஹாங் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று பெலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. அண்மையில் வியட்நாம் குடியரசின் ஜனாதிபதியும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளருமான டோ லாம் இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயம் குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயம் தொடர்பில் அதிபர் டோ லாம் பெரும் திருப்தியை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்ட தூதுவர், இந்த விஜயத்தின் பின்னர் இலங்கையுடனான வியட்நாமின் ராஜதந்திர உறவுகளை விரிவான பங்களிப்பு மட்டத்திற்கு மேம்படுத்திக் கொள்ள முடிந்ததாகவும் தெரிவித்தார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள ஜோன் எஃப் கலாசார மத்திய நிலையத்தில் இணைக்கப்பட்டிருந்த டொனால்டு டிரம்ப் பெயரை நீக்குவதற்கு கூட்டாட்சி நீதிபதி கிறிஸ்டோபர் கூப்பர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் கென்னடி கலாசார மத்திய நிலையத்தின் தலைமை பொறுப்பிலிருந்து விலகுவதாக டிரம்ப் உறுதியளித்தார். ஜான் எஃப் கலாசார மத்திய நிலையத்தில் தனது பெயரை இணைப்பதற்கும் கலாசார மத்திய நிலையத்தை 2 ஆண்டுகளுக்கு மூடுவதற்கும் டிரம்ப் முன்வைத்த கோரிக்கையையும் நீதிபதி நிராகரித்துள்ளார். இதனையடுத்து நீதிபதி கிறிஸ்டோபர் பொறுப்பற்றவர் எனவும், குறித்த கலாசார மத்திய நிலையத்தை தன்னால் மாத்திரமே மறுசீரமைக்க முடியும் எனவும், அது ஒரு பாலடைந்த கட்டடம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோன் எஃப் கென்னடி படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் 1964 கட்டிடத்தின் நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: மாய் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இறுதி மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா சூப்பரான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0312-775-0711 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கும் முறித்தாகட்டும். சரி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா? சரி சரி. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சரி, இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? என்ன பழைய பாடல்?
1: பழைய பாடல்
0: அடடா, இந்த பாடல நீங்க நெஞ்சில் நின்றவையில் கேக்கலாம். சரியா? நாளைக்கு கண்டிப்பாக கேக்கலாம். சரியா? நாளைக்கு நீங்க கேக்கலாம். 9 மணில இருந்து கேக்கலாம் நீங்க. சரியா? சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. இதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க அன்பான மதிய நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோட இணைந்துள்ளேன் என்று லிந்துள்ள எஞ்சின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. ஆரியபதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் சகோதரி எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, மதிய நேர வணக்கம். நான் வட்டவலையிலிருந்து ஸ்ரீதேவி. எனக்கும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி, பவளமல்லி பாடல் தாங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வணக்கம் கொழும்பு 15 மோதிரை தரிசினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இதே மாதிரியாக நீங்களும் கால் பண்ண முடியும். 0112-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது பாத்தீங்கன்னா அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் அவள் வருவாளா திரைப்படத்திற்காக.

0: பழனி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தை நெங்க ஏரியா நிகழ்ச்சியோட 102.2 FM எட்டு அலைவரிசையின் ஊடாக இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ஆல்பர்ட். எப்படி இருக்கீங்க ஆல்பர்ட்?
1: நல்ல சுகமா இருக்கு, நீங்க எப்படியா இருக்கு?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: அடுத்த
0: பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: நன்றி
0: நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கேன். எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-775-0013, 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு.

0: வசந்தத்தை நீங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மதியம் 2:32.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: பெரிய சிறந்த முதலீடு, பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடம் இருந்து.
2: இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல. நான் என்ன செய்யலாம் பிள்ளைதானே?
8: உண்டுக்கும் யோசிக்காத ஏன் வாய விட்டு அழுகுற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன், உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
9: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
2: How do I tell you?

0: வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா அவரோடு இணைந்து கிருஷ்ணராஜா பாடிய ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கோம். 102.6 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தை நேங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா, நம்மளுக்குள்ள கொத்து பார்த்தா நிக்கலாஸ்.
0: நிக்கலாஸ் எப்படி இருக்கீங்க? நிக்கலாஸ்
1: நல்லா இருக்கு அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கேன். நிக்கலாஸ் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: பாட்டு சத்தமா கேட்டது கடையில இருக்கேன்.
0: அப்படியா? அப்புறம் நிக்கலாஸ் சாப்பிட்டீங்களா? நீங்க
1: சாப்பிட்டீங்க?
0: என்ன சாப்பாடு இன்னைக்கு வீட்டுல?
1: சோறு கறி.
0: அப்படியா, சோறு கறி அவ்வளவுதானா?
1: கருவாடு.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாம் சூப்பரா இருக்காங்க.
0: இன்னைக்கும் வேலையா நீங்க?
1: நான் கடையில இருக்கேன், நம்மட கடை.
0: அப்படியா, சரி சரி. அப்புறம் வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது இன்னைக்கு?
1: பரவாயில்ல கண்ணே, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு.
0: அப்படியா, சரி சரி சரி. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்கெல்லாம் கேட்க விரும்புறீங்க?
1: மனைவி ரஜினா இருக்காங்க, மகள் மார்கள் பாபி சுபி, மருமகன் மார்கள் பிந்துஜன் அமல், பிளஸ் பேரப்பிள்ள பிளஸ் காண வேண்டியும் நாட்டு சங்க உறுப்பினர்கள் இருக்காங்க. சரவண பவன் குமாரகா, துசான் பிரசாந்த் மற்றும் கேபி இருக்காரு, குமார் சலூன் ராஜு இருக்காரு, சிவா இருக்காரு, பக்கத்து ஹோட்டல்ல சரஸ் இருக்காரு, மெக்கானிக் விஸ்மா இருக்காரு, மற்றும் குளுக்கோஸ் ஆசிரியர் நம்மளுக்குள்ள ஜோஸ் மோட்டர்ஸ்ல தங்கச்சிக்கும் மெக்கானிக்காக வேண்டியும் ஒப்பந்தம்
0: இணைந்திருக்காங்க. வணக்கம் இனிய மதிய நேர வணக்கம் ஆனந்தி, நான் பருத்தி துறையில் இருந்து அருண்மொழி, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு, இனிய மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அரசு இணைந்திருக்காங்க, இந்து கலையில இருந்து அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா, ஹாய் அக்கா, இனிய அன்பான மதிய நேர வணக்கம், வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வசந்தம் எஃப்எம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் இனிய மதிய நேர வணக்கம் என்று சொல்லி செங்கலடியில் இருந்து ஷகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு என்று சேலம் சிவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம், பண்டாரவளையிலிருந்து வினோதன் வினோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா செல்வராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. லண்டன்ல இருந்து குமுதராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது.

மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

வசந்தத்தை நின்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார். ஒலிக்கும் பாடல் இது. வரலாறு திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் அஸ்வின். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: சட்டவிரோத வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டுக்குள் கொண்டுவர முற்பட்ட 18 பேர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் சீன மற்றும் இலங்கை பிரஜைகள் உள்ளடங்குவதாக விமான நிலைய சுங்க அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். 3,13,80,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளே கைப்பற்றப்பட்டுள்ளன. துபாய் மற்றும் மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்த சந்தேக நபர்கள் பசுமை வழித்தடத்தின் ஊடாக சிகரெட்டுகளை கொண்டு செல்ல முற்பட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 16 சீன பிரஜைகளும் 2 இலங்கை பிரஜைகளும் உள்ளடங்குவதாகவும் அவர்கள் அனைவரும் வர்த்தகர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களின் பயணப்பகுதிகளில் சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட 2,09,200 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் குறித்து விமான நிலைய போலீசார் மேலதிக விசாரணைகளை
3: முன்னெடுத்துள்ளனர்.
4: ஈரானுடன் சமாதான ஒப்பந்தம் எட்டப்படாத நிலையில் யுத்தத்தை மீண்டும் ஆரம்பிக்கும் திறன் தமக்கு உள்ளதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கு மோதலை முடிவுக்கு கொண்டுவது குறித்து இறுதி ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படவில்லை என ஈரான் மறுத்துள்ள நிலையில் ஆரம்பகட்ட ஒப்பந்தம் குறித்த முடிவை டொனால்டு டிரம்ப் நெருங்கிவிட்டதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இந்நிலையில் அணு ஆயுதங்களை ஒருபோதும் தயாரிக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட தமது நிபந்தனைகளுக்கும் சமாதான ஒப்பந்தத்துக்கும் ஈரான் கட்டுப்பட வேண்டும் எனவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சந்தோஷமான வணக்கம். இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு மிஸ் நிகழ்ச்சியோடு. மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. சரி, அப்படியே சந்தோஷமாக இன்னைக்கு நிகழ்ச்சியோடு என்பதுகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய அழகான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர காத்திருக்கிறது. நீங்களும் அழைக்கலாம், அழைத்து பேசலாம். அது மட்டுமல்லாமல் முகநூல் பக்கமாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் முகநூலிலே என்னுடைய ஒரு புகைப்படம் பதிவிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மிசை நிகழ்ச்சிக்கான பதிவுக்கு கீழாக ஒரு புகைப்படம் பதிவிட்டிருக்கிறது. அந்த புகைப்படத்துக்கு கீழாக உங்களுடைய கருத்துக்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பிடித்த உங்களுடைய பாடல்கள், அது போனால் எண்பதுகளிலே உங்களுடைய அந்த ஆரம்ப காலங்களில் உங்களுடைய நினைவுகளை எல்லாம் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களை இங்கே சேர்த்துக் கொண்டு பயணிக்க காத்திருக்கிறேன். அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் இருக்கிறது 0112775001. அது மட்டுமல்லாமல் மற்றொரு தொலைபேசி இலக்கம் இருக்கிறது 0112775111. அதற்கும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட பேசலாம். உங்களுடைய நினைவுகளை, உங்களுக்கு பிடித்த பாடல்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள இது ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தொடர்ந்து ஒழிக்க வருகிறது பாடல்.

சீதையின் சுயம்பரம் நிச்சயிக்கப்பட்ட நாளிலே ஜனகனின் மண்டபத்தில் மாலை ஏந்து வந்த ஜானகியை வெண்ணிலா மண்ணிலா வந்ததென்று மன்னவர் எல்லாம் பார்க்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கண்ணெடுத்து பார்க்க மாட்டாரோ என்று கவலை கொண்டார்களாம் சீதாதேவியின் செல்லத்தோழிகள்.

0: சரி, அப்படியே சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு இசை நிகழ்ச்சி. நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தி பேசலாம், அது மட்டுமல்லாமல் முகநூல் பக்கமாக வந்து உங்களுடைய கருத்துக்களை கூட பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் இருக்கிறது 0112-7775-0013, அது மட்டுமல்லாமல் 0112-7775-1111 வலைப்பினை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அழைப்பில் ஒரு நேர் வணக்கம். வணக்கம், வலைப்பில யாரு? நீங்க வானொலியில இருந்து கொஞ்சம் தள்ளி வரீங்களா?
1: எனக்குமே
0: சந்தோஷம். சரி, அப்ப உங்களுக்கு பிடிச்ச இடைக்கால பாடல் என்ன? அடுத்து வரக்கூடிய பாடல யாரையெல்லாம் சேர்த்து கொண்டு கேட்க போறீங்க?
1: மும்தாஜ் பேகம், நந்தா சார், உங்களுக்கு ஆனந்தி மேடம், எல்லாருக்காகவும், வசனம் கேட்கிற அனைவருக்காகவும் தான்.
0: சரி, எல்லாரையும் சேர்த்து கொண்டு பாடல் வரும். நன்றி
1: நன்றி நன்றி.

0: உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம். அந்த படம்

0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா.
1: நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு வயசும் போயிட்டு
2: தெரிஞ்ச விஷயம் தானே,
1: வாழ்க்கையில இனி ஒண்ணுமே நடக்காது. இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல. நான் என்ன செய்யலாம் பிள்ளை?
2: ஒன்றுக்கும் யோசிக்காது ஏன் வாய விட்டு அழுகுற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன், உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
1: How do I tell you?
3: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம், பாடல்களோடு. நீங்கள் எங்கிருந்தால்

0: சங்கம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.

0: சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல நீங்களும் உங்களுடைய நினைவுகளை எல்லாம் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி முகநூல் பக்கமாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இணைக்கும் இசை நிகழ்ச்சிக்கான பதிவு ஒன்று அப்படியே பதிவிடப்பட்டிருக்கிறது. அந்த பதிவு கீழாக உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய நினைவுகளை எல்லாம் என்னோடு பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக பயணிக்கலாம். சரி, அப்படி உங்களுக்கு யாருக்காவது அந்த கெசட் வாங்கின நினைவு, அந்த கெசட்ல பாட்டு கேட்ட நினைவு அப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா அதையுமே என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, காசு சேர்த்து வச்சு ஒரு 25 ரூபா கொடுத்து கெசட் ஒன்று வாங்கினா வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலை என்ன தெரியுமா, பென்சில் எடுத்து சைட்டை முடிச்ச அந்த டேப் இருக்குதானே, அதை வந்து ஏ சைட்டை கொண்டு போய் பி சைட்ல விடுற வரைக்கும் அந்த சர்ற சவுண்ட் இருக்குதானே, அதுவே ஒரு சங்கீதம் மாதிரி இருக்கும். டேப் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அம்மா கிட்ட திட்டு வாங்கி செலவு டேப் வச்சு ஒட்டி மறுபடியும் அதை பாட வைக்கிறது, அதெல்லாம் இப்போ ஜெனரேஷனுக்கு வந்து புரியாது. உங்களுக்கு பிடிச்ச இடைக்கால பாட்டு என்ன? அதுக்கு முதல்ல உங்களுக்கு இடைக்கால பாடல்கள் பிடிக்குமா?
1: இடைக்கால
0: பாடல் தான்
1: ரொம்ப பிடிக்கும்.
0: இடைக்கால பாடல்கள் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்குமே. அப்படித்தான் இடைக்கால பாடல் என்ன?
1: எனக்கு பிடிச்ச பாடல் வந்து இந்த வாழ்வை மாயம் படத்துல வந்தனம்.
0: வந்தனம்
1: வந்தனம் என் வந்தனம் அந்த அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: ஆஹா, சரி. எதனால அந்த பாட்டு பிடிக்கும்? அதுல வரக்கூடிய எந்த லைன் உங்களுக்கு பிடிக்கும்?
1: அந்த பாடல்ல வரக்கூடிய லைன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும்.
0: எல்லாமே பிடிக்கும்.
1: ஆமா, அருமையான பாடல்.
0: சரி, அடுத்து வரக்கூடிய பாடலை யாரையெல்லாம் சேர்த்து கொண்டு கேட்க போறீங்க?
1: அடுத்து வரக்கூடிய பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சிக்காடை ஈரன், வத்தலை ஐயா கண்ணு, தலவாக்கலை கிருஷ்ண பக்தன், நீர்கொழும்பு சாம்குமார், பதுலை ராஜமாணிக்கம் ராஜேந்திரன், உமா சந்திரன், மும்தாஜ் பேகம், அருள்மொழி, பிஷரிஸ் கார்பரேஷன் ராஜ்குமார், அம்மன்பிட்டிய ராசையா, நலிமட செல்வராம், பூவாக்குத்தி 500 வீட்டு திட்டம், சுரேன், அலன்குமார் இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு பாடல் வரும். நன்றி
1: நன்றி.

0: சாரி, அப்படி எந்த ரோசா பூ என்ன நம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. சாரி, அப்படியே எண்பதுகளோட நினைவுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, எண்பதுகள்ல தீபாவளி இல்லைன்னு சொன்னா பொங்கல் அப்படின்னு சொன்னா, தீபாவளி பொங்கலோ எந்த பண்டிகையா வந்தாலும் கூட தியேட்டருக்கு தான் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிளாக் டிக்கெட் RS 10 ரூபாய் தெரியும் தானே. ஸோ அந்த 10 ரூபாயை கொடுத்து கேட்ல நிக்கிறது அதுவே ஒரு சாகசம். ஃபெஸ்டோ காலையில 10 மணிக்கு 7 மணிக்கே கியூ, கீரோ போஸ்டருக்கு பாலாபிஷேகம், பட்டாசு வெடிக்கிற சத்தம் தியேட்டருக்கு வெளியவும் கேட்கும். படம் ஆரம்பிச்சதும் லைட் அணைஞ்சா மொத்த கோலுமே சைலண்ட் ஆகிடும். ஹீரோ என்ட்ரி வந்ததும் என்ன சத்தம் தெரியுமா? விசில் கைதட்டு கூச்சல் கூரை பிஞ்சு போற மாதிரி இருக்கும். பாட்டு வந்தா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க கையை பிடிச்சு ஆடுறது, ஃபைட் சீன்ல நம்மளும் குதிக்கிறது, அந்த கூட்டம் அந்த உணர்வு இப்போ ஏசி மல்டிபிளக்ஸ்ல கூட வராது. ஜஃப்னா டேவி தியேட்டர் இல்லைன்னு சொன்னா கொழும்பு தியேட்டர்லயோ அந்த பெஞ்ச், அந்த சீட், அந்த ஃபேன் சத்தம், இடைவெளியில கடலை வாங்குறது எல்லாமே ஞாபகம் இருக்கும் இல்ல. 3 மணி நேர படம், ஆனா அந்த கதை வந்து 3 மாசம் வரைக்கும் ஓடும். அப்படி ஏதாவது ஒரு படத்தோட கதையை நீங்களும் 3 மாசத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கதைச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0112-7755-001. அது மட்டுமல்லாமல் 0112-7755-1111 அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுதே அழைப்பில் ஒரு நேர் வணக்கம். வணக்கம், யார் அங்க இருந்து? நான் நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க சுகமா இருக்கிறீங்க போல கிடக்கு. எனக்கு சிரிப்பு பார்த்தா சிரிப்பு சொல்லுது. நான் சுகமா
1: இருக்கிறேன்.
0: சரி, அப்ப என்ன என்ன நடக்குது வீட்டுல?

0: நம்புறீங்க? 80s இருந்து
1: உங்களுக்காகவும்
2: அந்த மரமா மிருகி ராணியக்கா துவமலரண்டி சாந்தி கொழுந்தராஜன் ராஜலட்சுமா பாலகிருஷ்ணன் அம்மா முந்தாட்சா கட்டுவம் சவுந்தலாக்கா விமரதவியக்கா மாமடன நீசா குங்கினி விஜிதா கலா வசந்தகா பாடகா ஸ்ரீமுருகனா வடிகளா ஆட்ட விஸ்வநாதன் அளவு சுந்தரமான இதனா சாயம்குமார் அப்துல் மஜீத் அப்துல் நாசின் வசந்தகுமார் தேழனா வாசன அளவட்டி செந்தி இமானுவ பாலகிருஷ்ண தம்பி பிரபு கணபதி எல்லாம் இருக்காகும்.
0: சரி, உங்களோட திறமைய வந்து பாராட்டி ஆகணும். இவ்வளவு பேர பாடமாக்கி வச்சிருக்கீங்க, எனக்கு ஏலோ எக்ஸாம்ல கூட இவ்வளவு எல்லாம் பாடமாக்கி
2: தெரியும்.
0: நாங்க எல்லாரும் சேர்த்துக்கொண்டு பாடல் பெறும். நன்றி
2: நன்றி.

துவைக்கிறது பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்துக்காக இப்படி முகநூல் பக்கமாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா சிவரஞ்சினி வந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் அண்ணா, மட்டக்கிழப்பு கொக்குவில் சிவரஞ்சினி எனது தம்பி பிரபுதேவாவுக்கு பிறந்த நாள், அவருக்காக பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய தம்பி பிரபுதேவாவுக்கு வசந்தம் சார்பாக பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து அவருக்காக ஒழிக்க வருகிறது பாடல்.

சாரி அப்படி 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தினுடைய இன்னைக்கு இசை நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 80களிலே வெளிவந்திருக்கக்கூடிய எங்களுடைய இடைக்கால பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். நேரம் சரியாக 4 மணி.

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: மட்டக்களப்பு புகையிருந்த வீதியில் உள்ள தனியார் வங்கியொன்றில் இன்றைய தினம் திடீர் தீ பரவல் ஏற்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் மற்றும் போலீசார் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். எனினும் தீயினால் வங்கியில் காணப்பட்ட சொத்துக்களுக்கு பெருமளவு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இன்றைய தினம் வங்கி விடுமுறை என்பதால் தீ விபத்தினால் எவருக்கும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் குறித்து கண்டறிவதற்கான விசாரணைகளை மட்டக்களப்பு போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: அமெரிக்கா தமது கடற்படை முற்றுகை நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதன் காரணமாக ராஜதந்திர ரீதியாக துரோகம் இழைப்பதாக ஈரானின் ஆன்மீக தலைவரின் ஆலோசகர் மோசன் ரீசாய் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான இறுதி முடிவு இதுவரை எட்டப்படவில்லை என ஈரானின் வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் தமது நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நமது அடுத்த மனத்தியாளர் செய்தி அறிக்கையினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.

0: ராஜகுமாரன் நான் கிடையாது இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றக்கூடிய ஒரு அழகான பாடலப்படி ஒளித்து வந்திருக்கிறது. சரி, சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கும் இசை நிகழ்ச்சியோடு. இன்னைக்கும் இசை நிகழ்ச்சியில இனிப்பான நிறைய பாடல்களை எல்லாம் தந்து கொண்டு சந்தோஷமாக உங்களுடைய நினைவுகளோடு கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அழைப்பில் ஒரு நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். அழைப்பில் யாருங்க? திரும்ப இருக்கா? பாதுக்கையில இருந்து பேசுறீங்க. சரி, ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: வேலை பண்றீங்க? புரியல. பாதுக்கையில என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க? சரி சொல்லுங்க, எங்க இருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க? வீட்லயா, கார்லயா, இல்ல வேலை செய்யற இடத்துலயா? இன்னைக்கு லீவா இல்லையா? வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு லீவு கிடையாதா? சரி, ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச 80s பாட்டு எது? அது எதனால பிடிக்கும்? எதனால அந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
1: அந்த பாட்டு அடிச்சது விஷயம் அப்படித்தான்னா, அந்த பாட்டு முடிய பற்றி சரியான கேட்க ஆசையா இருக்கா?
0: சரியான ஆசையா இருக்கா? சரியான ஆசையா இருக்கா? சரி, ஓகே, அந்த ஆசைக்கு நான் வந்து பாட்டு தாரேன். யாரையெல்லாம் சேர்த்து கொண்டு கேட்போம்?
1: இந்த மற்றும் கலைஞர்களுக்கும் இருக்கும் தியாகு உமாச்சந்திரன், மகாதேவன், மட்டக்கப்போ அமிர்தகன், விஜயகுமார் ரவிதர் மற்றும் துறவணன், நிரோதனன், ரச்சனா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், நிகழ ரமணி தீசன், சுப்பையா ஆனாத், அஜயாத்துறை பிரம்மநாதன், துறைராஜ் ஆர்த விஸ்வநாதன், இந்திய ரவி, பெரிய பொய்யான வசந்தகுமார், சொக்கலிங்க முத்துக்குமாரி, அருள்மொழி மற்றும் எச்சி சுவாசியுள்ள அதிபர்கள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் நண்பிகள் அங்கே என்ன வேலை செய்யறது அன்பு தங்கி கலசரியா கேட்டு நன்றி வணக்கம் தான்.
0: சரி, போது போது லிஸ்ட் பெருசா போகுது. சரி, எல்லாரையும் சேர்த்து கொண்டு எல்லாருக்குமே ஆடியில செய்தி சொல்லுவோம். சரியா?
1: சரி,
0: நன்றி அழைப்பில் இணைந்து கொண்டமைக்கு.

0: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
1: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
2: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
3: நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு வயசும் போயிட்டு.
4: தெரிஞ்ச விஷயம் தானே,
3: வாழ்க்கையில நீ ஒண்ணுமே நடக்காது. இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல. நான் என்ன செய்யலாம் பிள்ளைதான?
4: ஒன்றுக்கும் யோசிக்காது ஏன் வாயை விட்டு அழுகுற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன் உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

0: உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும்.

0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

0: சரி, அப்படி சந்தோஷமாக இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளும் இனிக்கக்கூடிய இசைகளோடு, எண்பதுகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய இடைக்கால பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி எண்பதுகளுக்கு அப்படியே போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல ரேடியோல எழுதி காதலிக்கிற அந்த காதல் வந்து ஒரு அற்புதமான ஒரு காதல். ஒரு காதல் காதல் கடிதம் ஒன்று எழுதி அப்படியே ஆர்ஜி ஒருத்தருக்கு வந்து அனுப்புறது. அன்புள்ள அண்ணன், நான் ஜஸ்னால இல்லைன்னு சொன்னா கொழும்புல இருந்து பேசுறேன். என்னோட மனசுக்கு பிடிச்ச அந்த பொண்ணுக்கு இந்த பாட்டு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுற அந்த கடிதத்துல அனுப்புற அந்த சுகம் இருக்கே, அந்த கடிதத்தை போஸ்ட் பண்ணி 15 நாள் வெயிட் பண்றது, ரேடியோல பேர் வருதான், ஒவ்வொரு நாளும் காத கூர்மையாக்கி கேட்கறது, பேர் வந்துட்டு அப்படின்னு சொன்னா ஐயோ அந்த சந்தோஷம் இருக்கே, மொத்த தெருவுக்குமே இனிப்பு கொடுக்கற மாதிரி லெட்டர் எழுதி 10 தடவை திருத்துற அதுவும் ஒரு வேற லெவலான ஒரு அனுபவம் உண்டு. அன்பே நான் ஆரம்பிக்கலாமா இல்லையுன்னு சொன்னா இதயத்துக்கு இனியவில்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கிறது, அதெல்லாம் ஒரு தவம், ஒரு வரங்க ரிப்ளை வருமா வராதான்னு தெரியாது, ஆனா ஒரு நம்பிக்கை, ப்ளூ டிக் இல்ல, டபுள் டிக் இல்ல, சீன் இல்ல, ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை மட்டும்தான் அந்த கடிதத்துல இருக்கும். இப்போ ஒரு நிமிஷத்துல வாய்ஸ் நோட் அனுப்புறமானா, அந்த 15 நாள் வெயிட் பண்ணி அந்த காதல் கதையை கேட்கறதுக்கு இருந்த அந்த மரியாதை, அந்த பொறுமை இப்போ கிடையாது. உங்க முதல் கடிதம், அந்த முதல் காதல் கடிதத்தை யாருக்கு எழுதுனீங்க, பேரை மட்டும் மனசுக்குள்ள கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. அவங்க இப்போ எங்க இருந்தாலும் இந்த பாட்டு அவங்கள தேடி போகட்டும் அப்படின்னு சொல்லும் போது, யார் ஒருத்தங்க தங்கட கதையை சொல்ல வந்திருக்காங்க. யார் அவங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து? காதலிக்காக பாட்டு கேட்டு இளம் வயசுல
1: ஒரு காலத்துல கேட்டேன், தற்போது வந்து மனைவிக்காக தான் பாடல் கேட்டேன்.
0: மனைவி வந்து கேட்டுட்டு இருப்பாங்களோ இப்ப? அடியெல்லாம் வாங்கி கொடுக்க விரும்பல. சரி சொல்லுங்க, யாரையெல்லாம் சேர்த்து கொண்டு அடுத்த பாடல கேப்போம்?
1: மனைவி ராதா, மகன் சந்தூன்,
0: இன்னொரு
1: பாடல் இருக்கு, ராதா ராதா அந்த பாடல் என்ன தான்.
0: சரி, இரண்டில் ஒரு பாடல் வரும். நன்றி
1: நன்றி.

0: அரசர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
2: அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
4: வசந்தத்தின் இன்று ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் கே.எஸ். ரவிக்குமாரன்.

0: மின்சார கண்ணா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகான பாடல் அப்படி ஒளி துவந்திருக்கிறது. சந்தோஷமாக இன்னிசை இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு அப்படி சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல முக்கியமான மறக்க முடியாத நினைவுகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 80s அப்பா நாளே 80s மட்டுமில்ல, இப்போவுமே அவருக்கு ஹீரோ தான். ஆனா அவருக்கு அந்த காலத்துல பைக் இருக்காது, கார் இருக்காது, ஆனா ஒரே ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கும். பள்ளி விடுமுறைக்கு இல்லைன்னு சொன்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, கடைக்கு போகணும்னா சைக்கிள் பின்னாடி கரியர்ல உட்காந்து போறதுதான் முதல் கிளாஸ் ஜேர்னி. அப்பா மிதிக்கிறாரு, நம்ம பின்னாடி உட்காந்து அவரோட சட்டையை பிடிச்சுக்கிட்டு அப்பா வேகமா போங்க அப்படின்னு சொல்றது மறக்க முடியாதுல்ல. வழிபூரா ரேடியோ வச்சு பாட்டு கேட்டு போவாரு. இளையராஜா சாருடைய பாட்டு வந்தது அப்படின்னு சொன்னா மெதுவா ஒண்ணு பாரு, நம்மளும் சேர்ந்து விசில் அடிப்போம். மழை வந்துட்டா அப்பாவோட மடியில் ஒளிஞ்சுக்கிட்டு போறது, வேர்க்க வேர்க்க அப்பா மிதிக்கிறாரு, ஆனா திரும்பி பார்த்து பயப்படாது அப்படின்னு சொல்லி சிரிப்பாரு. இந்த சைக்கிள்ல முதல் பள்ளி, முதல் கோயில், முதல் சினிமா எல்லாமே போகணும். அப்பா சம்பாதிச்சு வாங்கின முதல் பெரிய பொருள் அந்த சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நம்ம பைக்ல கார்ல பறக்கிறோம், ஆனா அப்பாவோட சைக்கிள் பின்னாடி உட்காந்து போன அந்த பாதுகாப்பு, அந்த அன்பு, அந்த கேரிங் வந்து இப்போ வராது. அப்பா இப்போ கூட இருக்காங்களா இல்லைன்னு சொன்னா நினைவா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் கண்ணு மூடி அந்த நினைவுகளை மீட்டி பாருங்க. சரி, அப்படி அந்த நினைவுகளோட அழைப்பு பேசுறதுக்காக ஒரு நேர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கும் அப்பாவோட பின்னால் சைக்கிள் இருந்து போன ஞாபகங்கள் இருக்குதா?
1: அந்த டைம்ல இலக்க வாரங்களில் நிறைய ஆக்டிங் வேலை இருந்தேன். கொஞ்சம் விலகி இருந்து எக்ஸாம் மற்றது இந்த அந்த டைம்ல ஏழு யூனிவர்சிட்டி கிடைச்சிருந்துச்சு. பேரவன் யூனிவர்சிட்டியில ஒரு மஞ்சள் நெஞ்சோடி மஞ்சள்
0: சாப்பிட்டுருந்தேன்.
1: அந்த மஞ்சள் தான் நான் ஜம்பிட்டு இருந்தாலும் குறித்த ஒரு வீதியான பிரியாணம் செய்து வடிவங்கள தெரியல. அந்த பாடல வலிக்குமா அது கடைசியில அந்த மஞ்சள் கைவசம் கிடைக்கும். வாரம் அனுபவங்கள் இருக்குது.
0: அப்படி அனுபவங்கள் இருக்குது.
1: அதோட சேர்த்து இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செந்தாளம்பூவில் வந்தாரு சென்றல் என் மீது மோசுதமா, அந்த பாடல்
0: அனுபவங்கள்
1: இருந்தால் ராஜாவே சித்திரம்பூ ஒன்ன கடிக்கிறாரு திருமண நாளும் ஞாபகப்படுத்தலாம். எவ்வளவு பாடலும் தாங்க.
0: சரி, எல்லாரும் சேர்த்து யாரெல்லாம் சேர்க்க போறீங்க பாடல்ல?
1: பாடலே வத்தல அங்கேயா கணக்கு வாங்கியும் ஜப்பா அப்துல் மஜீத், தோப்பூர் நோடி சிராஜ், தோப்பூர் மொய்தீன்,
0: நன்றி. அழைப்பில் இணைந்து கொண்டு வைக்கிறேன்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்லப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அட்டமஸ்தான கடமைகளை தற்காலிகமாக நிர்வகிப்பதற்காக வடமத்திய திசையின் பிரதம சங்கநாயக்கரும் ருவன்வெளி சைத்திய ராம அதிகாரியுமான ஈத்தல வெட்டுனவெவ ஞான திலக்க தேரர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளதாக மல்வத்து மகாவிகாரை இன்று அறிவித்துள்ளது. மல்வத்து மகாவிகாரையின் கண்டி வலயத்தின் பிரதம சங்கநாயக்கரும் தற்போதைய அட்டமஸ்தானாதிபதியுமான பல்லைகம ஹேமரத்ன தேரருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்து இறுதி தீர்மானம் பெறப்படும் வரை குறித்த தற்காலிக நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மல்வத்து பிரிவின் செயலாளர் கலாநிதி பஹமுனே சுமங்கல் நாயக்க தேரரின் கையொப்பத்துடன் குறித்த உத்தியோகபூர்வ அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: கிழக்கு ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற லாரி விபத்தில் 10 சிறுவர்கள் உட்பட 18 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 29 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தான் அகதிகள் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் பெரும் எண்ணிக்கையிலான ஆப்கானிஸ்தான் அகதிகள் மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்பி வரும் நிலையிலேயே ஜலாலாபாத் மற்றும் காபூல் நகரங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் விபத்து நிகழ்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்குரிய மணித்தியால செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு அமது அடுத்த மணித்தியால செய்தி அறிக்கை இடம்பெறும். 7 மணிக்கு அமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீட்லப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: சந்தோஷமாக இனிக்கும் இசை நிகழ்ச்சி கூட அப்படியே பழைய கால அந்த கால நினைவுகளோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அழைப்புல பேசுறதுக்காக ஒரு நேர் வணக்கம். இனிமையான மாலை நேர வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்குமே வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். என்ன மாதிரி கொண்டாடுனீங்க? எப்படி போயிச்சு?
1: அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமா போய் கொண்டிருந்தது.
0: ஆஹா, நல்ல சந்தோஷமா போயிருக்கா. அப்ப எங்களுக்கெல்லாம் ட்ரீட் இல்லையா? வரலையே, வந்தா தான் தருவோம். அப்படியா?
1: நிச்சயமா
0: நிச்சயமா. ஒரு வார்த்தைக்காவது நான் அனுப்பி விடுறேன், இல்ல கொண்டு வந்து தாரேன். பேச்சுக்காவது சொல்ல வேணாமா? சொன்ன மாதிரி இருக்கணும்.
1: என்ன
0: நடக்க போறது இல்ல தானே, அதனால நம்ம பேச்சுக்காவது சந்தோஷப்படுறது. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட யாராவது கேட்பாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. நம்ம நல்லா இருக்க மாட்டோம், ரொம்ப ஏதாவது ஒண்ணு பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா நல்லா இருக்கேன். ஓகே,
1: மனுஷன்
0: அந்த மாதிரி நானும் கொடுத்து விடுறேன். உங்களுக்கு இல்லாத அப்படின்னு சொல்லணும். இனிமே வரும்போது அவமானப்படுத்த. உங்களுக்கு மறக்க முடியாத 80s நினைவு, அப்படி 80s-ஓ 90s ஆரம்ப கால நினைவுகள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மறக்க முடியாது. என்ன சொன்னா என்ன நினைவு?
1: எனக்கு மறக்க முடியாத எனது காதல் வந்துட்டு
0: புலிசில முடிஞ்சது. அவனவனுக்கு காதல் கல்யாணத்துல முடிய உங்களுக்கு புலிசுல முடிஞ்சிருக்கு. எப்படி அந்த ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுங்களே.
1: அந்த ஸ்டோரி சொல்லணுமெண்டா சார், எனக்கு வந்துகிட்ட 18 வயசு. அவ அந்த என்னது நான் லவ் பண்ண பிள்ளைக்கு 17 வயசு. அதுல என்னதுல நம்பிக்கை இல்லாம புலிசு கொண்டு போனாங்க. எங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் இன்னொன்னு எங்க போறேன்னே இந்த டிசஸ்டர் பண்ண அந்த இது வயது காலாந்து ஒட்டும் எங்களுக்கு ரெண்டு பேரையும் பிரிச்சாங்க.
0: கடைசியில் ஒன்று சேர்ந்தீங்களா இல்லையா?
1: இல்ல இல்ல சார்.
0: சரி, ஓகே சரி. அவங்களுக்கு ஒரு பாட்டு கேட்குமா?
1: நிச்சயமாக சார. இன்னைக்கு அந்திப்பூவை நீ வந்த அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். அவடை நினைவாக.
0: அவட நினைவாக. இப்ப கல்யாணம் கட்டிட்டீங்களா?
1: ஓ, கட்டிய ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கின்றது.
0: ஆஹா, உங்க வைஃபுக்கு தெரியுமா அந்த ஸ்டோரி எல்லாம்?
1: நிச்சயமாக. அவ இன்றைக்கும் அந்த அழுத்தத்துல அந்த போட்டைய ஒட்டப்படாண்டு இன்றைக்கும் அதுக்குள்ள பஞ்சு வச்சு வச்சிருக்கா பாதுகாத்து.
0: அன்பான கிடைச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். சரி, தொடர்ந்து அப்படியே வரக்கூடிய பாடல்கள் அரஞ்சு கேப்போம். சரியா?
1: ஓகே சார். நான் கேட்ட பாடல் நான் நேசித்த பூவை திரைப்படத்தில் அந்தி பூவை.
0: சரி, நன்றி.
1: நன்றி சார். நன்றி.
0: சரி.

சுதந்திர உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நாடு முழுவதும் வசந்தம்

0: உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா.
1: நல்லது கெட்டதுல உங்களை தவறடிக்க செல்ல வேற தாரும் இல்லையே
2: பிள்ளைதான.
1: எனக்கு வயசும் போயிட்டு
2: தெரிஞ்ச விஷயம் தானே,
1: வாழ்க்கையில இனி ஒண்ணுமே நடக்காது. இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல. நான் என்ன செய்யலாம் பிள்ளைதான?
2: ஒன்றுக்கும் யோசிக்காது ஏன் வாய விட்டு அழுகுற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன், உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
3: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
0: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம், பாடல்களோடு.

0: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
1: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவுக்கு கிளிக் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் புட்சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.

0: எனக்கு மிஸ் செய்ய நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் 80s நினைவுகளோடு அப்படி சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அழைப்பில் ஒரு நேயர் பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம். மலைப்பிள்ள யாரங்க இருந்து?
1: வணக்கம், நான் பகவான் ஞானகுரு.
0: ஞானகுரு
1: எனக்கு உங்களோட முதல் தடவை பேசுறேன்.
0: இல்லையே, இரண்டாவது தடவை பேசுற மாதிரி இருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஞானம் எல்லாம் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படி இல்லையா? ஆமா,
1: என்ன பண்ணிட்டு
0: இருக்கீங்க? சரி, அப்ப ரொம்ப கஷ்டமா வேலை?
1: இல்ல இல்ல இல்ல, 20 வருஷம் வேலை செய்யறேன்.
0: 20 வருஷம்?
1: ஆமா.
0: அப்படியே வேலை ஜாலியா அப்படியே போயிட்டு இருக்கு. சரி சொல்லுங்க, இடைக்கால பாடல்கள் எல்லாம் பிடிக்குமா? என்ன பாடல் பிடிக்கும்?
1: எனக்கு இடைக்கால பாடல் நல்லாவே பிடிக்கும். எனக்கு மிஸ் இல்ல, எனக்கு ஒரு கேக்கற பால் தர முடியுமா தெரியல.
0: நீங்க சொல்லுங்க, நான் முடிஞ்சா தரேன். இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்கும். அந்த
1: பாடல் என்னடா பாட்னா, விஸ்வ துளசில இருந்து கண்ணம்மா கனவில்லையா,
0: யாரையெல்லாம் சேர்த்து கொண்டாடுத்த பாடல கேப்போம்?
1: பாடலிருந்து கேட்டது வந்து அண்ணாமகள் இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், புள்ளியான காயத்ரி, தக்ஷலதேவி, கிருதார்த்தி, சன்மிதன்யா, மணி மற்றும் வசந்தம் கேட்கும் அனைவரும் தம்பிட்டாங்க.
0: சரி, எல்லாரையும் சேர்த்து கொண்டு பாடல் வரும். நன்றி
1: நன்றி அஸ்வின்.

கட்டடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: அன்பே உன்னால் மனம் freezing, அடடா காதல் என்றும் amazing. Excuse me, let me tell you something.
3: வசந்தத்தின் இன்றைய ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: பேசும் அம்பு என்ன
3: இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: இன்னைக்கும் இசை நிகழ்ச்சியோடு 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தனுடைய இன்னைக்கும் இசை நிகழ்ச்சி அப்படியே உற்சாகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அழைப்பில் பேசுறதுக்காக ஒருவர் வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: வணக்கம். நான் மகாலிங்கம்.
2: அப்படியா? மகாலிங்கம் எப்படி இருக்கிறீங்க?
3: 65
2: வருஷத்துக்கு முதல்
3: பட்டணம் போகலாமடி பொம்பளே, பணங்காசு தேடலாமடி, கத்தான மொக்கு உன் கண்ணா தெளியும் வாடி, பொண்டாட்சி தாயே டவுனு பக்கம் போகாதீங்க மாப்பிள்ளை, டவுனாகி போயிடுவீங்க. இந்த தாம்பீகம் மேலைக்கு தாங்காது பயணம் என்ன சொல்ல மாமா போடுவீங்களா?
2: முயற்சிக்கிறேன். சரி, யாரையெல்லாம் சேர்த்து கொண்டு பாடலை கேட்போம். அடுத்து யாரெல்லாம் இருக்கிறீங்க வீட்டுல?
3: வீட்டுல இருக்க இந்த மனைவி சந்திரபவானி, எனது மகா சுதர்சினி, எனது மருமகன் திடீர்ஷன், மாமியார் மாமியார் தினேஷன் தாய்.
2: சரி, எல்லாரையும் சேர்த்து கொண்டாடுத்த பாடலுக்கு அம்மா.
3: ஓ, தயவு செய்யும்.
2: சரி, நன்றி. அழைப்பில் இணைந்து கொண்டமைக்கு

சந்தோஷமாக இதுவரையும் பயணித்துக் கொண்டிருந்தோம் இனிக்கும் இசை நிகழ்ச்சியுடன். ரீனாலும் உங்களிடமிருந்து விடுபட்டு செல்ல போகிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் இருந்து நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடுபட்டு செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் அஸ்வின். தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வருகிறார்கள் ஆர்ஜி ஜிஆர் மற்றும் ஸ்ரீ சுரூபி.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம் ஸ்ரீ ஸ்ருபி.
1: வணக்கம் ஜியா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். அடடா, ரொம்ப நீண்ட இடைவெளியில்
0: அதுதான் நானும் சொல்லணும். ஏதோ உண்டு, ரெண்டு துருவங்கள ரெண்டு இத பிரிச்சு வச்ச மாதிரி ரொம்ப ஏக்கத்தோட இருந்தோம். இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்.
1: ஆமா, அப்ப இன்னைக்கு வந்து ஷோ வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். ஆமா,
0: பல கலர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய இடங்களை பார்த்தா இன்னைக்கு வெசாக் தினம் அப்படிங்கறது நிறைய கலர்ஃபுல்லா இருக்கு. சோ அதே மாதிரி இன்னைக்கு விடுமுறை கொண்டாடும் சூப்பரா கலக்கட்ட போது. சோ எல்லாரும் வீட்டுல இருப்பீங்க, வெளியில போயிருக்க மாட்டீங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். சோ இருக்கும் போதே நீங்க கால் பண்ணுங்க எங்க கூட பேசுறதுக்கு.
1: பொதுவா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல், அதுவும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்.
0: ஓகே, அப்ப பசங்களுக்காகவே ஃபர்ஸ்ட் சாங்ஸ் செகண்ட் சாங்ஸ் டெடிகேட் பண்ணுவானே. ஓகே, எல்லா பாய்ஸுக்காகவும் இருக்கிறது இந்த பாடல்.

0: சாட்டை திரைப்படத்துக்காக டி இமானின் இசையில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம் இல்லையா சிஸ்ரீ?
1: ஆமா ஆமா, அடடா என்ன ஒரு பாடல், அப்படியே அந்தருண்ட கண்ணழகி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த கண்ணழகிய வந்து தேடிட்டு இருக்காங்க.
0: யார் அந்த கண்ணழகி?
1: அதுதான் தேடிட்டு இருக்கோம்.
0: நம்ம ரெண்டு பேரும் இல்ல தானே?
1: கண்டிப்பா இல்ல.
0: அதனால எனக்கு சந்தோஷம், ஏன்னா ஒருத்தர் தானே சொல்லணும். சரி, பகு கூட பேசுறது யார் வந்திருக்காங்க சொல்லுவாங்களாம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: தோப்பு கொச்சி கடையில இருந்து ஈடன்.
1: அடடா ஈடனையா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சுகமா இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அருமையா இருக்குது.
0: அதுதானே அதுதானே. வீட்டுலதானே இருக்கிறீங்க?
2: வீட்டுலதான் இருக்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: எதுக்கு வாழ்த்துக்கள்?
2: அருமையான
0: வெளியில எக்கச்சக்கமா சாப்பாடு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலையா? சாப்பிட்டீங்களான்னு அந்த சாப்பாடு தான் சொல்றோம்.
2: அருள்மொழி
1: எண்ணிலடங்காதவங்க
0: இருக்கிறாங்க. இப்ப நாங்க பாட்டு கேட்டுட்டு அடுத்தது நாங்க நிறைய பேச போறோம். என்ன பேச போறோம் அப்படின்னு நீங்க கேக்குறத எங்களுக்கு விளங்குது. நாங்க பாட்டு கேட்டுட்டு வரோம்னா

0: யாரு கன்னிராசின்னு தெரியல, இருந்தாலும் அவங்களுக்காக அந்த பாட்டை டெடிகேட் பண்ணிடலாம் இல்லையா?
1: ஆமா ஆமா, கண்டிப்பா சூப்பரான ஒரு பாடல்.
0: தொடர்ந்து விடுந்திருக்கலாம் விடுமுறை கொண்டாட்டத்தோடு. நேரம் இப்பொழுது
1: 6:24.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: நல்லது கெட்டதுல உங்களை தவறடிக்க செல்ல வேற தாரும் இல்லையே
2: பிள்ளைக்கு
1: வயசும் போயிட்டு
2: தெரிஞ்ச விஷயம் தானே
1: வாழ்க்கையில இனி ஒண்ணுமே நடக்காது இனிமே கஷ்டம்தான் இருக்கு முன்னேறதுக்கு வழியே இல்ல நான் என்ன செய்யலாம் பிள்ளைதான்
2: ஒன்றுக்கும் யோசிக்காது ஏன் வாய விட்டு அழுகுற வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன் உனக்கான முடிவை கொடுக்கிறான்
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம் கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
1: How do I tell you?
4: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
5: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சுரமா சேர்ந்து பாடணும்.

0: சாப்பிட்டீங்களா?
1: டீ குடிச்சீங்களா? ஏதாவது? அப்ப என்ன ஜிக்கா பேசுங்க.
0: அதுக்கப்புறம்
1: நடக்காது, வாய்ப்பு இல்ல ராஜா.
2: ஆமா
1: அது அப்படித்தான். சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க? பாட்டு கேப்போமா? என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
0: நன்றி.
2: எவ்வளவு அமைதியா வந்து பேசிருந்தாங்க இல்லையா?
1: பெண் பிள்ளைகள் தான் அப்படித்தான் இருக்கணும்.
2: நான் மட்டுமா? எல்லாரும்
1: கேக்கலாம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
2: அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
4: பார்க்கும்.
5: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குனர் கே.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள். உலகில் உதித்த ஒப்பற்ற வழிகாட்டியின் ஜனன தினம் இன்று. உள்நாட்டு வெளிநாட்டு மக்கள் வெசாக் பண்டிகை கொண்டாட்டத்தில். எந்த ஒரு நெருக்கடிக்கும் முகம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு. பல்லேகம ஹேமரத்ன தேரர் அட்டமாஸ்தானாதிபதி பதவியிலிருந்து நீக்கம். சைபர் அச்சுறுத்தல் குறித்து பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. அமெரிக்காவுடன் எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லை, ஈரான் அறிவிப்பு. இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை மீண்டும் ஏற்படுத்திக் கொண்ட குஜராத் டைட்டன்ஸ்.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். கௌதம புத்தரின் பிறப்பு, ஞானோதயம் மற்றும் இறப்பு ஆகிய மூன்று நிகழ்வுகளையும் குறிக்கும் புனித விசாக் பௌர்ணமி தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் விகாரைகளில் விசேட மத நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. விசாக் பண்டிகை மூன்று விடயங்களை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுகின்றது. உலகின் துன்பங்களுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் ஆசைதான் என்ற உன்னத தத்துவத்தை உலகிற்கு போதித்தவர் புத்த பெருமானாவார். அவரது போதனைகளில் அகிம்சை, ஜீவகாருண்யம், அன்பு, ஒழுக்க விழுமியம் போன்ற நற்பண்புகள் அடங்குகின்றன. புத்த பெருமான் நேபாளத்தின் லும்பினியில் கிறிஸ்துக்கு முன் 560 ஆண்டு சுத்தோதன மன்னனுக்கு மகனாக பிறந்தார். அவரது இயற்பெயர் சித்தார்த்தன் என்பதாகும். தனது இளமை காலத்தில் சுகபோகங்களை அனுபவித்த சித்தார்த்தன் தனது 29 வயதில் மூப்பு, பிணி, பரிநிர்வாணம் ஆகியவற்றை நேரில் கண்டு மெஞ்ஞானத்தை தேடி முற்றும் துறந்த துறவியாக மாறி புத்தர் என்ற பெயரை பெற்றார். அவர் பிறந்தது துறவறம் பூண்டமை மற்றும் பரிநிர்வாணம் அடைந்தமை ஆகிய மூன்று நிகழ்வுகளும் புனித விசாக் பௌர்ணமி தினத்திலேயே இடம்பெற்றுள்ளன. அதனால் பௌத்த மக்கள் இன்றைய தினத்தை பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். வாழ்வில் ஏற்படும் துன்பங்களுக்கு காரணம் மெய்ப்பொருள் பற்றிய அறிவின்மையே மற்றும் நிரந்தரமற்ற சிற்றின்பம் மீதுள்ள பற்றிய காரணமாகும். தியான வழிமுறைகளின் ஊடாக தெளிவை பெற்றுக் கொள்வதன் மூலம் அறியாமையனும் இருள் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ்வை நடத்த முடியும் என்பதையே கௌதம புத்தரின் போதனைகள் எடுத்து காட்டுகின்றன. வெசாக் தினம் என்பது மத ரீதியான வைபவம் என்பதை கடந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இலங்கை மக்களின் தனித்துவம், கூட்டு பொறுப்பு மற்றும் கலனிமிக்க ஆக்கத்திறன் என்பவற்றை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த கலாசார விழாவாக விளங்குவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெசாக் பூர்ணி தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அமைதி, சகவாழ்வு மற்றும் நல்லிணக்கம் குறித்த முன்மாதிரியான பாடங்கள் புத்த பெருமான் உட்பட அனைத்து சமய தலைவர்களும் போதித்த தர்மமாகும். வெளி உலகில் அமைதியை ஏற்படுத்துவதற்கும் முதன் முதலில் மனிதனின் உள்ளத்தில் ஆன்மீக அமைதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பௌத்த தர்மம் சுட்டிக்காட்டுகிறதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெளி உலகை ஒளிபர செய்வதைப் போன்று எமது இதயங்களையும் அன்பு, கருணை, அறிவு ஆகியவற்றைக் கொண்டு ஒளிபர செய்வதற்கு இந்த விசாக் காலத்தை ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். பேராசை, வெறுப்பு, மடமை ஆகிய தீய குணங்கள் அகன்று சாந்தியும் சமாதானத்தையும் மேலோங்க செய்யும் புண்ணியகரமான காலப்பகுதியாக இதனை மாற்றிக்கொள்ள வேண்டுமென பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தனது விசாக் பூர்ணி தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமக்குத்தாமே துணை தவிர வேறு ஒருவரும் அல்ல எனும் மாபெரும் போதனையை இந்த விசாக் தினத்தில் நாம் வாழ்வில் கடைபிடிப்பதற்கு அனைவரும் உறுதி பூண வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது விசாக் தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கிலும் வாழும் மக்கள் பொருளுதவி, வழிபாடுகள் மற்றும் தார்மீக வழிபாடுகளை கொண்டாடும் இந்த விசாக் தினமானது ஒரு உன்னத ஆன்மீக தலைவருக்கு சொல்லப்படும் நன்றி உணர்வு மிக்க மாபெரும் வழிபாடாகும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடையுள்ளதாக சிவனொளி பாதை விகாராதிபதி பெங்கமுவே தம்மத்தின தேரர் தெரிவித்துள்ளார். வெசாக் தின பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிவனொளி பாத மலை உச்சியில் பல்வேறு சமய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெசாக் பௌர்ணமி தினத்திற்கு மறுநாள் சிவன்லி பாதமலை மேல் பிரகாரத்தில் நடைபெறும் சமயக்கிரிகைகளை தொடர்ந்து மேல் பிரகாரத்தில் வைக்கப்பட்டுள்ள புனித பேளை, சமன் தெய்வ சிலை மற்றும் தேவ ஆபரணங்கள் ஆகியவன கல்பத்தலாவல பல்மடுலையில் உள்ள ஸ்ரீபாத ரஜமகா விகாரைக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட உள்ளன. புனித பேளை, சமன் தேவ சிலை மற்றும் தேவ ஆபரணங்கள் ஆகியவை அங்கு வந்தடைந்தவுடன் அடுத்த யாத்திரை காலம் ஆரம்பமாகும் வரை அவை அங்கு வைக்கப்படும் என்றும் பெங்கமுவே தம்மத்தின தேரர் தெரிவித்துள்ளார். சுயாதீன தொலைக்காட்சி வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் ஊழியர் நலன்புரி சங்கம் மற்றும் சேவா வனிதா பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சீனி சம்பல் பான் தன்சல் இன்று மாலை 6:30 ஆரம்பமாகி இடம்பெற்று வருகிறது. நாளைய தினம் மாலை 6 ஐஸ்கிரீம் தன்சலும் வழங்கப்பட உள்ளது. அதற்கு மேலதிகமாக சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு ஊழியர்களினால் தயாரிக்கப்பட்ட வெசாக் வெளிச்சக்கூடு கண்காட்சியும் இடம்பெற்று வருகிறது. இதனை பொதுமக்களும் பார்வையிட முடியும். எந்தவொரு நெருக்கடிக்கும் முகம் கொடுக்கக்கூடிய நிலையான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய அதிவக வீதியின் 3 பகுதியின் 2 கட்டத்தின் கீழ் ரம்புக்கனையிலிருந்து கலகெதிர பகுதியின் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத்திய அதிவக வீதியின் 3 பகுதியின் 2 கட்டத்தின் கீழ் ரம்புக்கனையிலிருந்து கலகெதிர பகுதியின் 18.7 தூரம் கொண்ட வீதியின் அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் உள்நாட்டு நிதி மற்றும் உள்நாட்டு ஒப்பந்த நிறுவனங்களின் பங்களிப்புடன் குறித்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. திட்டத்தின் 2 கட்டத்துக்காக 112.44 billion ரூபாய் செலவிடப்பட உள்ளது. 4 வழித்தடங்களை கொண்ட குறித்த வீதியின் நிர்மாண பணிகளை 2029 May 28 நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பொத்துஹெர முதல் ரம்புக்கன வரையிலான முதற்கட்ட நிர்மாண பணிகளை அடுத்த வருட நடுப்பகுதிக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. அட்டமாஸ்தானாதிபதி பல்லைகம ஹேமரத்ன தேர தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை அவர் வகித்த பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். அட்டமாஸ்தானத்தின் பணிகளை தற்காலிகமாக நிர்வகிப்பதற்காக வடமத்திய திசையின் பிரதம சங்கநாயக்கரும் ருவான்வெளி சாய பிரதம தேரர் வணக்கத்துக்குரிய ஈத்தல வெட்டனுவ ஞானதிலக்க தேரர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளதாக மல்வத்து மகாவிகாரை இன்று அறிவித்துள்ளது. மல்வத்து பிரிவின் செயலாளர் கலாநிதி பஹமுனே சுமங்கல நாயக்க தேரரின் கையொப்பத்துடன் உத்தியோகபூர்வ அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சைபர் அச்சுறுத்தலுக்கு சிக்குவதை தவிர்ப்பதற்காக மக்களை தெளிவுபடுத்த போலீசார் நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் வாகன சாரதிகளை இலக்கு வைத்து போலீசாரின் பெயரில் SMS மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் மூலம் பண மோசடி செய்யும் குழுக்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். விதிமீறல்களில் ஈடுபட்ட சாரதிகள் CCTV காணொலிகள் மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு அண்மை காலமாக பல போலி தொலைபேசி இலக்கங்களிலிருந்து சாரதிகளுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. அவ்வாறான செய்திகளில் அபராத தொகையை செலுத்துமாறு குறிப்பிட்டு போலி இணையதள முகவரியும் வழங்கப்பட்டுள்ளது. அரசின் கட்டண சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் உத்தியோகபூர்வ கௌபே இணையதளத்தை போன்றே குறித்த மோசடி இணையதளமும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் நோக்கில் முழுமையாக போலியாக உருவாக்கப்பட்டுள்ள குறித்த இணையதளம் மற்றும் குறுஞ்செய்திகள் குறித்து பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.
1: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: அமெரிக்காவுடன் இதுவரை எந்த ஒரு ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாகி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்து பல தகவல்கள் வெளிவந்தாலும் எந்தவொரு இறுதி ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஹோமுஸ் நீரிணையின் நிர்வாகம் மற்றும் அதனை சார்ந்த முடிவுகள் குறித்து ஈரானும் ஓமானும் தீர்மானிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அது தொடர்பான மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிழக்கு ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற லாரி விபத்தில் 10 சிறுவர்கள் உட்பட 18 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 29 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தான் அகதிகள் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் பெரும் எண்ணிக்கையிலான ஆப்கானிஸ்தான் அகதிகள் மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்பி வரும் நிலையிலேயே ஜலாலாபாத் மற்றும் காபூல் நகரங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி
1: வெளியிட்டுள்ளன.
0: இரண்டாயிரத்தி 2026 ஆண்டுக்கான IPL தொடரின் இரண்டாவது தகுதிக்கான் போட்டியில் வெற்றி பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ளது. நியூ சண்டிகார் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 7 விக்கெட்டுகளினால் வெற்றி கொண்ட குஜராத் டைட்டன்ஸ் அணி இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை எதிர்கொள்ளவுள்ளது. இரண்டாவது தகுதிக்கான் போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 214 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. துடுப்பாட்டத்தில் வைபவ் சூரியவம்சி 47 பந்துகளில் 8-4 ஓட்டங்கள், 7-6 ஓட்டங்கள் உள்ளடங்களாக 96 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ராஜஸ்தான் அணிக்கு பலம் சேர்த்தார். ரவீந்திர ஜடேஜா 45 ஓட்டங்களையும் டெவோனன் பெரேரா 38 ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்தனர். அவர்கள் 7வது விக்கெட்டுக்காக 16 பந்துகளில் 42 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டனர். பந்துவீச்சில் ஜேசன் ஹோல்டர் 27 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் ககிஷோர் ரபாடா 35 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இந்நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட 215 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய குஜராத் அணி 18.4 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 219 ஓட்டங்களை பெற்று இலகுவான வெற்றியை பதிவு செய்தது. அணித்தலைவர் சுப்மன் கில் பெற்றுக்கொண்ட சதமும் ஷாய் சுதர்ஷன் பெற்றுக்கொண்ட அரை சதமும் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தது. அவர்கள் இருவரும் முதல் விக்கெட்டுக்காக 77 பந்துகளில் 167 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பகிர்ந்து கொண்டனர். IPL வரலாற்றில் பிளே ஆஃப் போட்டியில் 2 தடவைகள் சதங்கள் குவித்த முதலாவது வீரர் என்ற சாதனையை சுப்மன் கில் நிகழ்த்தினார். இறுதிப் போட்டி நாளைய தினம் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையில் நடைபெற உள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: உலகில் உதித்த ஒப்பற்ற வழிகாட்டியின் ஜனன தினம் இன்று. உள்நாட்டு வெளிநாட்டு மக்கள் விசாக் பண்டிகை கொண்டாட்டத்தில். எந்த ஒரு நெருக்கடிக்கும் முகம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு. பல்லேகம ஹேமரத்ன தேரர் அட்டமஸ்தானாதிபதி பதவியிலிருந்து நீக்கம். சைபர் அச்சுறுத்தல் குறித்து பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. அமெரிக்காவுடன் எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லை, ஈரான் அறிவிப்பு. இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை மீண்டும் ஏற்படுத்திக் கொண்ட குஜராத் டைட்டன்ஸ். இதுடன் வசந்தம் FM-இன் இன்று நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நாளை காலை 9 மணிக்கு நமது மணித்தியால செய்தி அறிக்கை எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்த FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: Anthem FM 102.6, 102.8. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தியில் லோக்சபையின் அதிக கோடிபதிக்கான வெற்றி இலக்கங்கள் 9, 42, 56, 64 ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 9, 42, 56, 64 ஆங்கில எழுத்து கியூ. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 542 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 76,15,360 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 546 லட்சம். எதிர் வரும் அடுத்த சீட்டு லபிக்கான சிவப்பு நிற அதிகோடிபதி அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்த சபை ராசி அதிர்ஷ்டம். வெற்றி இலக்கங்கள் 26, 28, 36, 40. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 26, 28, 36, 40. ராசி தனுசு. மீண்டும் ராசி தனுசு. 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 62 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,70,54,400 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 65 லட்சம். எதிர் வரும் அடுத்த சீட்டில பிற்கான மஞ்சள் நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்த சபை சூப்பர் போலுக்கான வெற்றி இலக்கங்கள் 9, 37, 51, 63. மீண்டும் 9, 37, 51, 63 ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஆங்கில எழுத்து பி. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசை இலக்கங்கள் 2, 3, 0, 6, 7. மீண்டும் 2, 3, 0, 6, 7. நேற்றைக்கு சூப்பர் பரிசு ரூபாய் 1,294 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 64,85,600 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 1,298 லட்சம். எதிர் வரும் அடுத்த சீட்டில் பிற்கான ஊதாநிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்த சபை சனிதாவிற்கான வெற்றி இலக்கங்கள் 14, 74, 77, 79. மீண்டும் 14, 74, 77, 79 ஆங்கில எழுத்து எம். மீண்டும் ஆங்கில எழுத்து எம். லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 9, 8, 3, 0, 7. மீண்டும் 9, 8, 3, 0, 7. நேற்றைக்கு சூப்பர் பரிசு ரூபாய் 525 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 69,22,640 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 526 லட்சம். எதிர் வரும் அடுத்த சீட்டில பிற்கான இளநீல நிற சனிதா அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்த சபை கப்ருகோவிற்கான வெற்றி இலக்கங்கள் 12, 27, 44, 53. மீண்டும் 12, 27, 44, 53 ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஆங்கில எழுத்து பி. சூப்பர் இலக்கம் 33. மீண்டும் சூப்பர் இலக்கம் 33. கப்ருக்கு முதலாம் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2,794 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கு இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கு மூன்றாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 6 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,43,95,400 ரூபாய். அடுத்த கப்ருகோ சூப்பர் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,803 லட்சம். எதிர் வரும் அடுத்த சீட்டில பிற்கான பச்சை நிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்த சபை சுபேர் தன சம்பத்தவினுடைய வெற்றி இலக்கங்கள் 0, 3, 1, 6, 3, 8. மீண்டும் 0, 3, 1, 6, 3, 8 ஆங்கில எழுத்து யூ. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ. நேற்றைக்கு சூப்பர் பரிசு ரூபாய் 200 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 38,42,940 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 201 லட்சம். எதிர் வரும் அடுத்த சீட்டில பிற்கான ஊதாநிற சுபேர் தன சம்பத்தில் ஒத்துக்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்த சபை ஜெய சம்பத்துவிற்கான வெற்றி இலக்கங்கள் 1, 6, 3, 8. மீண்டும் 1, 6, 3, 8 ஆங்கில எழுத்து யூ. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ. நேற்றைய 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. நேற்றைய 50,000 பரிசுகள் 27 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 60,29,880 ரூபாய். எதிர் வரும் அடுத்த சீட்டில பிற்கான ஜெய சம்பத்து செம்மஞ்சள் நீர் அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்த சபை சசரிக்கான வெற்றி இலக்கங்கள் 9, 11, 12. மீண்டும் 9, 11, 12. ரூபாய் 2,00,000 பரிசுகள் எட்டு வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 34,93,720 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான இளநீல நிற சசதி அச்சிடப்பட்டுள்ள தொடர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேயர்கள் இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் 102.6 102.8.
2: நல்லது கெட்டதெல்லாம் உங்களை தவறடிக்க செல்ல வேற தாரும் இல்லையே
3: பிள்ளைதான.
2: எனக்கு வயசும் போயிட்டு
3: தெரிஞ்ச விஷயம் தானே,
2: வாழ்க்கையில நீ ஒண்ணுமே நடக்காது. இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல. நான் என்ன செய்யலாம் பிள்ளைதான?
3: ஒன்றுக்கும் யோசிக்காத ஏன் வாய விட்டு அழுகுற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு. பாபன் உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
2: How do I tell you?
0: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
5: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: ஓகே, பெரிய ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாங்க உங்களை சந்திக்கிறோம். விடுமுறை கொண்டாட்டத்தோடு நேரம் இரவு 7:30 ஆகி கொண்டிருக்கிறது. சூப்பரான அதே எனர்ஜி கூட நீங்க மறுபடியும் எங்க கூட பேசலாம், அழைப்பேற்படுத்துங்க. அதே போல பேஸ்புக் கூட அவங்க இணைந்து கொள்ளலாம். நீங்க கூட இப்ப பேசுறதுக்கு
1: ஒரு அன்பான சொந்தம் வந்திருந்தாங்க, அவங்களும் கூட அப்படியே ஓடிட்டாங்க. நீங்க பேசுறது வந்து அவங்களால கேட்க முடியல அப்படின்னு சொல்லி. அப்படியா?
0: அப்படியா? ஓ அப்படியா, இப்பதான் விளங்கியது. ஓகே, இப்ப பேசலாமா?
1: கண்டிப்பா. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரு இது?
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
0: வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? பாட்டெல்லாம் என்ன சொல்லுது?
1: என்ன சொல்ல,
0: அதுதானே. சரி, ஊர்ல மழையா வெயிலா என்ன கதை?
2: இந்த இன மழை. என்ன மழை?
0: ஓகே, இன்னைக்கு வரல.
2: நீங்க
0: வந்ததெல்லாம் இது ஐஸ் மழையா இல்ல வெயில் மழையான்னு
2: தெரியலையே.
1: சரி, ஓகே. யா, அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
0: பாட்டு கேட்க போறோம். நல்ல பாட்டு இது, 10 என்றதுக்குள்ள.

0: Sangam FM 102.6. 102.8. படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
1: வசந்தத்தின் இன்ஜினியர் சித்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
2: கே எஸ் ரவிக்குமார்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.
2: நேர்கள் இப்பொழுது முதல் லங்கா ஹோப் மீடியா வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
0: நம்பிக்கையின் நேரம். தேவை நமக்கு அடிக்கடமும் பல நலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணியுமானவர். நாட்டதாரம் சங்கீதம் முதலாம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சனிக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: இந்த வாரம் சண்டே ஸ்கூல்ல பரீட்சை இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: எப்போ திடீர்னு எதையாவது பண்ணாதான் நமக்கு குழப்பா இருக்கும். எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை பேரப்புள்ள.
0: என்ன பயிற்சி சொல்லித்தாங்களேன்?
1: சரி, இந்தா தாத்தா போன், இந்த போன்ல இப்ப டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722-456-621 அனுப்பணும்.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: நிஜமாவா?
1: ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே, இப்பவே உங்க அப்பா அம்மா போன்ல டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722-456-621 எஸ்எம்எஸ் மூலமா அல்லது வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைங்க.
0: ரொம்ப நன்றி தாத்தா.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது தேவ செய்தி. வழங்குகிறார் சகோதரர் எஸ் சத்யபாலன்.
3: 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் அன்பை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் சிறப்பாக விளக்கியுள்ளார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை ஆவிக்குரிய வரங்களை நாங்கள் பெற்றிருந்தாலும், பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், அன்பில்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை என்று பவுல் அப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று அங்கே அவர் குறிப்பிடுகிறார். அன்பு எப்படிப்பட்டது என்று நாங்கள் இந்த அதிகாரத்தை தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகல

இருக்கிறது என்றும், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றும் 1 யோவான் 4:16 நாங்கள் வாசிக்கிறோம். கடவுள் அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பாவத்திற்கான தண்டனைகள் அனைத்தையும் அவர் சிலுவையிலே நமக்காக ஏற்றுக்கொண்டதினாலே அந்த அன்பை இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். தன்னை சிலுவையில் ஆணிகளால் அடித்து துன்புறுத்தியவர்களை கூட அவர் மன்னித்தார். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கை கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கிடையே பல முரண்பாடுகள் காணப்படுகிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, அவர்களை மதிப்பதில்லை. வயதான பெற்றோர்களை அவருடைய பிள்ளைகள் பராமரிக்க கூட மிகவும் கஷ்டப்படுகிறதை நாங்கள் நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் நாங்கள் பார்க்கிறோம். சுயநலமே எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. நாம் எத்தனை வருடங்களாக ஆலயத்துக்கு சென்றாலும், தசம பாகங்களை நாங்கள் கொடுத்தாலும், சபை காரியங்களிலே பங்கு கொண்டு எதை செய்தாலும், அன்பு இல்லை என்று சொன்னால் அதனாலே எந்த விதமான பிரயோஜனமும் பயனும் இல்லை. நாம் உண்மையாக தேவனை அறிந்தவர்களாக இருந்தால் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சாட்சி உள்ளவர்களாகவும் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகவும் இருப்போம். எங்களிடத்திலே சுயநலம் காணப்படாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நல்லது நேர்களை துறை நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெபத்தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியலகம் 2258 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-6621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை 7:45 எமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பு லங்கா ஹோப் மீடியா. லங்கா ஹோப் மீடியா.
1: விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி நேரம் 8:00.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம்.
1: என்ன ஒரு பாடல்ல
0: அதுதான்
1: இந்த பாடல பத்தி, அதுவும் இந்த டைம்ல கேட்கும் போது சும்மா அந்த 19 கிட்ஸ்க்கு எல்லாம் செம்மையா இருக்கும்ல.
0: எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் தான், ஏதாவது உள்ளுக்கு இருக்கு போல.
1: அப்படி இல்ல, பொதுவா இந்த பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும்.
0: அமைஞ்சிருச்சா
1: அமையல?
0: அதுதான், அதுதான், நினைச்சபடி நினைச்சபடி எல்லாம் அமைஞ்சா சந்தோஷம்
1: தான்.
0: இப்ப நாங்க நினைச்சபடி நீங்க கால் பண்ணணும், அப்பதான் எங்களுக்கு சந்தோஷம்.
1: இப்ப எங்க கூட பேச, ஹலோ வணக்கம். சரி ஓகே, பாத்தீங்களா வந்தவங்க வந்து பேசின பேசல பயந்து ஓடிட்டாங்க. என்னடா இது, நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி.
0: நடக்கு நடக்கு, நல்லதாவே நடக்கு. இப்ப யாரு வந்திருக்காங்க?
1: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். ஜெயகாந்தா
2: மகேஷ்,
0: எப்படி இருக்கீங்க மகேஷ்?
2: நல்லா இருக்கேன். நல்லா பவனி, ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கு. வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு, என்ன சொல்லுது?
2: வாழ்க்கை மொத்தம் பத்தல கூடுதான்,
0: வேற ஒன்றும் சொல்லல. புதுசா பிறந்த மாதிரி ஒண்ணும் சொல்லலையா?
2: புதுசா பிறந்த மாதிரி.
0: சரி, வெளியில நீங்க விசாக் அப்படி அதே இதில் பாக்க போகலையா?
2: போயிட்டு வந்துட்டேன்.
0: அப்ப களை கட்டுது.
2: களை கட்டுது.
0: ஓகே, எத்தனை சாப்பாடு சாப்பிட்டீங்க?
1: நினைச்சபடி
0: நினைச்சபடி எல்லாம் அமைஞ்சதா?
1: அதுதான்
0: அதுதான் எங்களுக்கு முக்கியம்.
1: என்ன கண்டிப்பா அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாரு இருக்காங்க எல்லாம் கேக்க போறீங்க? அடுத்தும் கூட அப்படி ஒரு பாடல் தான், கேட்டு பாருங்க.
0: கேக்கலாம், போட்டதானே கேக்கலாம்.
1: கேளுங்க கேளுங்க.

பூமி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு.

0: செல்லமை திரைப்படத்துக்காக ஒரு சுப்ரான பாடல் கிட்டம். நேரம் இரவு 8:22.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு வயசும் போயிட்டு
3: தெரிஞ்ச விஷயம் தானே,
2: வாழ்க்கையில இனி ஒண்ணுமே நடக்காது. இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல. நான் என்ன செய்யலாம் பிள்ளைதான?
3: ஒன்றுக்கும் யோசிக்காது ஏன் வாய விட்டு அழுகுற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன் உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
4: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
2: How do I tell you?
5: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
6: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

0: அடடா, என்ன ஒரு அருமையான பாடல் மருது திரைப்படத்துக்காக.
1: விமானுடைய இசையில சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிற, நல்ல ஒரு பீட் என்ன.
0: ஆமா,
1: அது இந்த மாதிரியான நேரத்துக்கு வேற லெவல்ல இருக்கு.
0: அப்படியா, ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருந்தீங்க.
1: அதுதான் அதுதான் அதுதான் மறந்து போயிடுச்சு. வணக்கம் சொல்லி, இதே போன்று பணிபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறாரு, இனிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: அதே போல ஹாயக்கா, அன்பான வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோட தான், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, பாடல்கள் எல்லாம் அருமையாவே இருக்குன்னு சொல்லி பலாங்குடியில இருந்து குமாரி நிகழ்ச்சி வந்திருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுதுன்னு சொல்லி செங்கலடியில ஷகிலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சி வந்திருக்காங்க.
1: ரொம்ப சூப்பரா போதும்.
0: ஆமா ஆமா, இருவருக்கும் அன்பான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோட சொல்லி குறிஞ்சாங்கில இருந்து அசூர்தீன் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. நூற்றுக்கான அன்பர் ரீகா ஸ்ரீயானா ரீனா குட்டியும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லி அன்பான வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு அட்டகாசமான மாலை பொழுது வணக்கம் சொல்லி நாகராஜன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான மாலை வணக்கம் இருவருக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பலாங்கோட அவனாசி வைஜெயந்தி மாலாவும் மற்றும் எங்களுடைய அன்பான உறவான கரோலின் ஆகாஷும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.
1: மாலை போய் இரவு வந்தாச்சு.
0: ஆமா ஆமா,
1: சரி. இதே போல இனிமையான இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்திருக்கிறாரு, வினோத் வந்திருக்கிறாருங்க, ஸ்ரீ ஸ்ருபி அக்கா, ஜியார் அக்கா அன்பான வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. நிமல் குமார் வந்திருக்கிறாரு, அவரும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். சுபதான ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தொடுகிடைந்த சுப்ரான பாடல்கள் அடுத்தடுத்து வர காத்துட்டு இருக்கிறது. 9 மணி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் இருப்போம்.
1: ஆமா ஆமா, சிறப்பான தரமான சம்பவங்கள்.
0: ஆமா ஆமா, அடுத்தடுத்து வரும். நீங்க கேட்கணும், கால் பண்ணணும், எங்க கூட பேசணும்.
1: ஆமா, இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் இது?
2: நான் தம்புல ரம்யா.
0: யாருமா?
2: தம்புல ரம்யா.
0: ரம்யா எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: சாப்பாடு குக் பண்ணியாச்சா?
2: சாப்பாடு
0: சாப்பிட எல்லாம்
1: இருக்கீங்க
0: நம்மள மாதிரி.
1: ஆமா,
0: ஏன் இந்த சோகம்? சரி உங்களுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க?
2: நன்றி.
1: பாத்தீங்களா?
0: ஆமா, நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு விழுந்துரும், அது மாதிரிதான் இது.
1: அப்படி சொல்றீங்க நீங்க?
0: சரி
1: ஓகே, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி.
0: அதுதான்
1: இதுதான்
0: வருது
1: வருது.
0: கேக்கலாம்.
1: ஆன் தி வே.
0: ஓகே.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கே எஸ் ரவிக்குமார்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: ரெடியா போலாமா?
1: ரெடி ரெடி, போலாம் போலாம்.
0: ஓகே, ஒலிக்க ஆரம்பிக்கின்ற அடுத்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றோம். தொடர்ந்தும் நீங்க பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு கலையகத்தில்
0: வசந்தத்தோடு கிடைந்திருங்க.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். இப்போது முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பாடும் நிலா நிகழ்ச்சியில் என் கூட இணைந்திருக்கலாம். இந்த மூன்று மணி தியாலங்கள் உங்களுக்கு பிடித்தமான எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பாடல்கள் மட்டும் இல்லாமல் அவரை பற்றின அங்கங்கே சில சில விஷயங்களையும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஆவலோடு நான் இருக்கேன். இன்றைக்கு ஒரு விடுமுறை நாள். இலங்கை முழுதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாக் திருவிழா கொண்டாட்டங்கள் கோலாகலமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நேரத்தில் எல்லாரும் கொண்டாட்டங்களுக்கெல்லாம் போய் முடித்து வந்து நம்மளோட நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் என்ன பண்ணலான்னா, அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட பேசலாம். அலையுங்கள் 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அதுவும் இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே பாடும் நிலாக்காக ஒரு அழகான பதிவு இருக்கும். அது கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. பதிவிடுவதன் ஊடாக உங்கள் கூட கதைப்பதற்கும் அதை வாசிப்பதற்குமான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். பார்க்கலாம் நிகழ்ச்சியின் முதலாவது நேர் யாருன்னு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
1: நீஷா மாவனல்ல.
0: நீஷா மாவனல்ல, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகம் சார். நீ சுகமா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கேன் நீஷா. அப்புறம் மாவனல்ல எல்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு? தூரம் போகல இல்லையா? இரவு நேரங்கள்ல தூர பயணம் போறதோட அப்படியே ரேடியோ கேக்கலாம்.
1: ஆமா சார்.
0: சரி, அடுத்த ஒரு பாடல் இருக்குமா? யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: அதோட சேர்த்து கம்பா சசிமா குடும்பத்தினரும் அப்துல் மஜித் குடும்பத்தினரும் அருள்மொழிக்கு சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து பாடு போடுங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி அம்மா அழைப்பு ஏற்படுத்தினதுக்காக. ஸோ இந்த மாதிரி சொந்தங்கள் நிறைய பேர் வந்து காத்துட்டு இருப்பீங்க என்னோட பேசணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி எஸ்பிபியின் நிறைய பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு ஒரு விடுமுறை நாள் அப்படிங்கும் போது ஆரம்பம் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த மாதிரியான நிறைய பாடல்கள் நான் தருவதற்காக காத்திருக்கிறேன். ஸோ ஒரு பாடல் வருது, பாடல் கேளுங்க, எனக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க.

0: பாடும் நிலாவின் குரலில் ஒரு எனர்ஜியான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கோம். கேட்டு வந்த நேரத்தில் நீங்களும் மலைப்பை ஏற்படுத்தி என்னோட கதைக்கலாம். கதைப்பதற்கு அலையுங்கள் 0112 775 0003 அல்லது 0112 775 111 என்ற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் நோத்தியபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு போங்க. அங்கே பாடும் நிலாக்காக ஒரு அருமையான பதிவு இருக்கும். அதற்கு கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. சேர்த்துக்கொள்றதுக்கு மிக லகுவாக இருக்கும். நம்மோட பேச வந்திருக்கும் சொந்தம் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்
1: பிரியமான. இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் எங்க இருந்து கதைக்கிறீங்க?
1: நான் சங்கர், பதிலும் ஞானகுரு.
0: ஞானகுரு, எப்படி இருக்கீங்க?
1: நான் நலம், உங்கள் நலம்?
0: நானும் நலமாக இருக்கிறேன் ஞானகுரு. அருமையான ஒரு தமிழ் பேர் இல்லையா?
1: நீங்க
0: சொல்லுங்க, பாடும் நிலாவின் என்ன மாதிரியான பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: நாங்க வந்து பாடும் நிலாவின் பரம ரசிகர்கள். எனக்கு வந்து அவருடைய எனக்கு உள்ளிப்பியமான பாட்டு வந்து விஸ்வ துளசி திரைப்படத்துல வந்து கண்ணம்மா கனவில்லையா கண்தனில் சுகம் இல்லையா.
0: கண்ணம்மா கனவில்லையா கண்தனில் சுகம் இல்லையா, அப்படியா?
1: ஆமா, அந்த பாடல ஒளிபரப்ப முடியுமா?
0: முயற்சிக்கிறேன். என்ன காரணம் அந்த பாடல் கேக்குறதுக்கு?
1: அதுல விஷுவல் நல்லா இருக்கும். பாடல் வரிகள், பாடல் காட்சிகள், குரல் எல்லாமே ஒட்டுமொத்தமாவே எல்லாமே அருமையா இருக்கு.
0: அடடா, சரி, நான் தரத்துக்காக முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: பாடல விரும்பி கேட்க சங்கர், அண்ணாவகை இன்பராய், அன்பரசன், புவியரசன், பிள்ளையிலான சிதார்த்தி, தக்ஷயா தேவி, காயத்ரி, சண்முதன்யா, மணி மற்றும் கிந்தக்குழு ராஜமாணிக்கம் ராஜேந்திரன்,
0: சரி,
1: மற்றும் வசந்த முருகன் அனைவருக்கும் பாடல்காங்க.
0: அனைவருக்காகவும் கேட்கலாம். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி சங்கர்.
0: நன்றி நன்றி நன்றி. சரி, நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அழைப்பை ஏற்படுத்துவதோடு ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அன்பான இரவு நேர வணக்கம் சார், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி மில்டன் வந்திருக்காரு கருங்காலி சோலையிலிருந்து. அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர், பாடும் நிலா, எஸ்பிபி சார் பாடல்கள் எல்லாம் சூப்பர். முத்துப்படத்திலிருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி என்ற பாடலை தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மும்தாஸ் பேகம். சரி, தரலாம். அதோடு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் அண்ணா வணக்கம். மஸ்கெலியா போரஸ் டிவிஷன் சதாசிவம் அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. விக்னேஸ்வரன், தில்லை வாசன், தினேஷ்குமார், சுபேஷ், கார்த்திக், பிரபா, தங்கை கலைச்செல்வி, அன்னி, ஆஷா அனைவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பாடல் தெரிவு சூப்பர்னு சொல்லியிருக்காரு. நன்றி. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பான இரவு நேர வணக்கம் தம்பி, நானும் பாடும் நிலா நிகழ்ச்சியில் இணைகிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பலாங்கொடையிலிருந்து அவனாசி வைஜெயந்தமாலா. நன்றி அம்மா. தொண்டமன்னாறு செல்வசன்னதியிலிருந்து சுதன் வந்திருக்காரு. பாடும் நிலா, காலங்கள் கடந்தாலும் உன் உருவம் மறைந்தாலும் உன் வாயின் நின்று ஒலித்த ஒளிகள் என்றும் காற்றலையில் பாடல்களாய் இந்த மண்ணுலகம் உள்ளவரை இந்த பாறினில் என்றுமே ஒலித்து கொண்டிருக்கும். எத்தனை ஆயிரம் பாடல்கள் பாடி கோடான கோடி மனங்களில் பாடல்களின் மூலம் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எஸ்பிபி அவர்களே, மறைந்தது உன் உடலானாலும் உன் பாடல்கள் மூலம் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படியும் வாரம் ஒரு கவிதையை அவர் சொல்லிடுவார். இந்த வாரமும் அதற்காக ஒரு கவிதையை சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வந்து, பிரியமான இரவு வணக்கம் சங்கர், நாங்கள் பாடும் நிலாவில் பரம ரசிகர்கள், எங்களையும் சேர்த்து இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளோட பேசின ஞானகுருவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட் போட்டிருக்காரு. இதமான இரவு நேர வணக்கம், நான் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவுகள், சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் தாருங்கள் அப்படின்னு லிந்துலையிலிருந்து ஸ்ரீதாஸ் இணைந்திருக்காரு. அன்பான இரவு வணக்கம் சங்கர்ஜி, அவிஷா விலையிலிருந்து பார்த்தீங்கன்னா குமார் வந்திருக்காராம். தங்குதுரை மனைவி, குமார் தங்குதுரை மனைவி நித்யவாணி, பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷாந்தினி, துஷ்யந்தினி, ருகன்யா, ஹர்ஷனி, கோபிஷான், சுரேஷ்குமார் ஆகியோருக்கும் பாடும் நிலாவில் பாடல்கள் தாங்க, எங்களுக்கும் ஒரு பாட்டு தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏராளமான சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுக்கு பாடல் வேணும் பாடும் நிலாவில், பாடும் நிலா எவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஒழிக்கப் போகுது ஒருவன் ஒருவன் முதலாளி.

0: சொல்லாடி நினைப்பவனே மாடி அதை பெற்று முடிப்பவன் அறிவாடி.
1: Breath of Tamil.
0: Vidiyani nippavane maadi adai vindu

0: சொல்லும் இல்லையா சார்?
1: நல்லது கெட்டதெல்லாம் உங்களை தவறடிக்கு செல்ல வேற தாரும் இல்லையே
0: இல்லதானே.
1: அதனால எனக்கு வயசும் போயிட்டு.
0: தெரிஞ்ச விஷயம் தானே,
1: வாழ்க்கையில இனி ஒண்ணுமே நடக்காது. இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல. நான் என்ன செய்யலாம் இல்லதான?
0: ஒன்றுக்கும் யோசிக்காது ஏன் வாயை விட்டு அழுகுற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன் உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். அருமையான பாடல்கள். எஸ்பிபி அவர்கள் வந்து காதல் பாடலுக்கு மட்டுமே சொந்தக்காரர் கிடையாது. அவரோட குரல், அந்த குரலில் இருக்கும் கம்பீரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாடல்களினூடாக தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காதல் பாடல் பாடும்போது நம்மளை உருகி நம்மளை அப்படியே ஆட்கொள்ளக்கூடிய இதே எஸ்பிபி தான் இந்த மாதிரியான பாடல்கள் பாடும்போது நம்மளுக்கு ஒரு ஊக்கம் தர்றார் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல், கண்ணை கசக்கும் சூரியனோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்திருந்தோம். இப்போ நீங்களும் என்னோட அழைப்பை ஏற்படுத்தி கதைக்கலாம், கதைக்கிறது கலையுங்கள். 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்துக்கு போனீங்கன்னா அங்கே மிக அருமையான ஒரு பதிவு போட்டிருக்கோம் பாடும் நிலாக்காக. அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் விருப்பங்களையும் பாடல் தெரிவுகளையும் வந்து குறிப்பிட்டீங்கன்னு சொன்னால் தர்றதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். இப்போ அழைப்பில் வந்திருக்குது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க? நன்றி. எது தவறுனாலும் நீங்க அழைப்பினை ஏற்படுத்த தவற மாட்டீங்க இல்லையா?
1: ஆமா சார், ஆமா சார், அப்பதான் அபிமான சார்.
0: அதுதானே. இன்னைக்கு எப்படி இருக்கு உங்களோட எட்டியான் தொட்டை எல்லாம்? உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு என்ன? தொழில் செய்யும் நேரம், தொழிலையும் செஞ்சிடலாம், இதையும் செய்யலாம். எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் இல்லையா? சரி, உங்களுக்காக அடுத்து ஒரு பாடல் வச்சிருக்கேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: வணக்கம்.
0: சரி, அவரை தொடர்ந்து நம்மளோட இன்னொருத்தரையும் நினைச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? ஓம் நலமாக இருக்கிறேன் அருள்மொழி. நீங்க எப்படி இருக்கீங்க? அருள்மொழி, உங்களோட ஊர் எப்படி இருக்கு? பருத்தி துறைக்கும் உங்களுக்கு கோயில் திருவிழா என்ன? திருவிழா முடிஞ்ச கையோட இனி கொண்டாட்டம் தான் இல்லையா? அடுத்து இத்தனை நாளா விரதம் இருந்து சாப்பிடாமல் வச்சிருந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிருவீங்க. சரி அருள்மொழி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்கு?
2: எனக்கு இந்த பாடுதாங்க.
0: ஏன் அந்த பாடல்?
2: நல்ல விருப்பம் பாடல், விருப்பம்.
0: சரி, உங்களுக்கு வந்து வான் நிலா நிலா அல்ல கண்டிப்பா தரேன். சரியா? சரி அருள்மொழி, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு பாக்கலாமா? எல்லாரும் சேர்த்து அடுத்த பாடல் கேட்கலாம். நன்றி அருள்மொழி.
2: நன்றி, நன்றி.
0: சரி, நீங்களும் பாத்தீங்களா இந்த மாதிரியான உற்சாகமான நேர்களோட நீங்களும் வந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா என்னோட பேசலாம், பேசுறது மட்டும் இல்லாம பாடல்கள் கூட கேட்கலாம். அடுத்ததா ஒரு பாடல். இந்த பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதர்ச்சியா பார்க்கும்போது ஆஹா இந்த பாடல் இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால இந்த பாடல் தரலாமே அப்படிங்கிறதுக்காக தந்தேன். என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அபூர்வ சகோதரர் படத்திலிருந்து எஸ்பிபி அவர்களின் குரல்ல ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று இருக்கு. அவர் பாடின எல்லா பாட்டுமே சூப்பராக தான் இருக்கும், பட் இந்த பாடல் புதுமா பிள்ளைக்கு ரப்ப

0: எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6. விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டியாடா.
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: பாடும் நிலா நிகழ்ச்சியில் வெற்றிகரமாக இரண்டாவது மனத்தி அலத்துக்குள் வந்திருக்கிறோம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். அருமையான பாடும் நிலாவின் பாடல்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறது. உங்கள் விருப்ப பாடல்களையும் தருவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொருவராக அழைப்பினை ஏற்படுத்தி தங்கள் விருப்ப பாடல்களையும் தெரிவிக்கலாம், அல்லது பாடும் நிலா ஏன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கலாம். அழைப்பினை ஏற்படுத்துவதற்காக 0112-775-001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்கள் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்திலையும் உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இப்போது நம்மோட பேச வந்திருக்கும் சொந்தம் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வத்தல ஐயா கண்ணு, எப்படி இருக்கீங்க?
1: வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால
0: வெளியில போக வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா?
1: ரகசிய
0: போலீஸ் சிஐடி சங்கர் மாதிரி ஞாபகம் வருதா உங்களுக்கு?
1: வாழ்த்துக்களுக்கு
0: நன்றி. அடுத்த ஒரு பாடல் இருக்கு.
1: ஜெயா அம்மா, ராஜமாணிக்கம் ராஜேந்திரன் மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போமே.
0: சரி, எல்லாரையும் இணைத்துக் கொண்டு கேட்கலாம். நன்றி ஐயா.
1: நன்றி.
0: பாராட்டுக்கள் பார்த்தீங்களா, பல விதமா இருக்கும், அதுல இதுவும் ஒரு விதம். நன்றி ஐயா கண்ணையாக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக்கினோட யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாத்துட்டு வந்துருவோம். இனிய வினவு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணைப்புறம் மணிகண்டன் வந்து இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்றைய தினம் செவிக்கு விருந்தளிக்க நீங்கள் கொண்டு வந்த அனைத்து பாடல்களும் சூப்பர், வாழ்த்துக்கள். ஐ எம் நேயன் ரிஷி ஃப்ரம் நுவரெலியா மாஹஸ்தொட அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி ரிஷி, உங்கள் வாழ்த்துக்கு. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, இனிமையான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோ வந்திருக்காரு கடுவலையிலிருந்து, நன்றி தெரிவிச்சிருக்காரு. நன்றி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இரவு வணக்கம் சகோதரா, பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், எனக்காகவும் ஒரு பாடல் தாருங்கள். ஆரையம்பதியிலிருந்து இதே ரத்னம் ஐயா வந்திருக்காங்க. ஹாய், அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள். வாகரையிலிருந்து சிவச்சந்திரன் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல், ஹாய் அண்ணா, அன்பான இரவு வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், பாடல் சூப்பர், சூப்பரான ஒரு பாடலும் வேணுமா. பகவந்தலாவிலிருந்து துஷி வந்திருக்காங்க. இரிய இனவு வணக்கம், என்றென்றும் எஸ்பிபி அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்க அப்படின்னா, சென்னையிலேருந்து சிவராம் நாகராஜன் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம், ஹாய் அண்ணா இரவு வணக்கம், நான் வட்டவலையிலிருந்து ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. எனக்கும் ஒரு பாடல் தாங்கன்னு கேட்டிருக்காங்க. அன்பான இரவு வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போகுது. சாமிமலை சிங்காரவத்தியிலேருந்து டிகே தினேஷ் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு கேட்டிருக்காரு. ஹாய் அண்ணா இரவு நேர வணக்கம், கின்யா மஹரூப் நகர் நஷூர் வந்திருக்காரு, வணக்கம் நஷூர். அதுக்கப்புறம், வெள்ளவத்தை ஸ்வர்ண வீதி மனோகரன், இரவு வணக்கம், நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கும் என்னையும் எனது குடும்பத்துக்கும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம், கிருஷ்ணப்பிள்ளை, அன்பான இனிய இரவு நேர வணக்கம் ஆர்ஜே சங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. சரி, அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, செல்வதுரை நந்தகுமாரும் இணைந்திருக்கிறாங்க ஃபேஸ்புக்கின் ஊடாக. நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழைப்பினை ஏற்படுத்துவதற்காக மீண்டும் ஒரு முறை என்னோட இலக்கங்களை ஞாபகப்படுத்துகிறேன். 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு போங்க. அங்கே பாடும் நிலாக்காக ஒரு அருமையான பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நமக்காக பருத்தித்துறையிலிருந்து நம்மளோட அருள்மொழி கேட்ட பாடல் வரப்போகுது, கேட்டு மகிழ்வோம்.

விஷயத்த மறந்துட்டேன். பழக்கம் 102.6 102.8.

0: வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. அருமையான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேலையில் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட பேசலாம். அலையுங்கள் 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தை 108 ஃபேஸ்புக் தளத்துக்கு போங்க. அங்கே பாடும் நிலாக்காக ஒரு பதிவு போட்டிருக்கும், அதுக்கு கீழே உங்களோட பாடல் விருப்பத் தெரிவுகள் அல்லது கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து பதிவிடலாம். இப்போ நம்மளோட கதைப்பதற்கு வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார்?
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னது?
1: புஷ்பராஜா.
0: புஷ்பராஜா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன செய்றீங்க புஷ்பராஜா நீங்க? இருக்கீங்க. சரி, வசந்தம் கேட்டு இருக்கீங்களா? உங்களோட ஊரில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விசாக் பண்டிகை எல்லாம் எப்படி கொண்டாட்டங்கள் இருக்கா இல்லையா? எத்தனை இடத்துக்கு போனீங்க நீங்க? ஏன் போகல? ஆஹா, சரி. அடுத்த ஒரு பாடல் இருக்குமா, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம்?
1: மனைவி சாந்திமதி, மகள் சாட்சினிக்காகவும்,
0: அனைவருக்காகவும் கேட்கலாம். நன்றி. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒருவரை அழைப்பில் இருந்து இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு இருக்கேன். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
0: பேருமா?
2: லக்ஷ்மி.
0: லக்ஷ்மி, எங்க இருந்து பேசுறீங்க லக்ஷ்மி நீங்க?
2: அண்ணா,
0: எங்க இருந்து பேசுறீங்க?
2: கொழும்புல இருந்து பேசுறேன்னா.
0: கொழும்புலனா? கொழும்பு ஒண்ணுல இருந்து
2: நிறைய. கம்பால? கம்பாலனா?
0: கம்பா எப்பமா கொழும்புக்கு வந்துச்சு?
2: கம்பா வேணும் மார.
0: சரி, என்ன செய்றீங்க லட்சுமி நீங்க?
2: வீட்டுல இருக்கேன்.
0: கம்பா அப்படின்னாலே இன்னைக்கு விசாக்கெல்லாம் ரொம்ப கோலாகலமா இருக்குமே, போகலையா நீங்க?
2: போகலண்ணா, வீட்டுலயே பாருங்க.
0: சரி, நல்ல விஷயம். வீட்டுல எல்லாரும் இருக்காங்களா இல்ல நீங்க மட்டும் தான் இருந்து ரேடியோ கேக்குறீங்களா?
2: எனக்காகவும்
0: ஒரு பாடல் இருந்துச்சு, கண்ணம்மா காணவில்லையே, கண்ணம்மா காணவில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. விஸ்வ துளசி திரைப்படத்துல இருந்து முதலே எடுத்து வச்சிட்டேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பாடல்கள் போகும்போது தரலாம் அப்படிங்கறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். இப்ப உங்களுக்காக நீங்க கேட்ட பாடல் வருது ஞானகுரு. உங்களுக்கும் பாடல்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் அழைப்பினை ஏற்படுத்தியும் கேட்கலாம். அப்படியும் இல்லைனா ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் போடுங்க, தர முடிஞ்சால் இல்லை தர்றதுக்கு முயற்சி செய்கிறேன். இப்போ ஒரு அழகான பாடல் கேட்டு மகிழுங்க.

0: நீ கண்டதொரு காட்சி அது மாயம்தானடி, நான் உண்மையைத்தான் சொல்வதென்றால் சாட்சி எதடி. தொடாதே என்று நீ சொன்னாய் நாயகி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி ஒரு சிரிப்பு சிரிப்பா இருப்பாருங்க. ஆஹா, இதனால்தான் இவர் எஸ்பிபி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அருமையான ஒரு பாடல், ஜல்லிக்கட்டு காலை திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட பிரபு அவர்கள் தான் தோன்றி நடிச்சிருப்பார். எஸ்பிபி பாடும்போது பிரபு அதுக்கு ஏற்றால் போர் வாயசத்தை நடிச்சிருப்பார். மிக அருமையாக இருக்கும். இந்த பாடலை வந்து பார்த்தீங்கன்னா திருகோணமலையிலிருந்து மாலினி அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த பாடல் எனக்கு வேணும், தர முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன் இந்த பாடல் அப்படின்னு சொல்லும்போது வேற என்ன பண்ண முடியும், நிம்மதி என்ன, நிம்மதி முக்கியமே வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், மிக அருமையான ஒரு பாடல். ஸோ இதே மாதிரியான அருமையான பாடல்களை நீங்களும் என்னோட தொடர்புப்படுத்தி இல்லை அழைப்பினை ஏற்படுத்தி கேட்கலாம். இல்லைன்னு சொன்னால் அருமையாக போங்க வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கத்துக்கு, அங்கே ஒரு அழகான பாடல் அந்த ஃபோட்டோ ஒன்று பதிவு ஒன்று போட்டிருப்போம், நானும் எஸ்பிபியும் இருக்கிற மாதிரி. அதற்கு கீழே உங்களோட கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவிட்டால் சேர்த்துக்கொள்வதற்கு மிக இலகுவாக இருக்கும். இப்போது அலையுங்கள் 0112-7175-001 அல்லது 0112-7175-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு பார்ப்போம் அழைப்பில் வந்திருக்குது யாருன்னு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? யாரு? சின்னையா மகாதேவனா? எப்படி இருக்கீங்க சின்னையா மகாதேவன்?
1: நல்ல சுகமா, உங்கள் சுகம்?
0: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க?
1: ரிட்டையர்
0: ஆயிட்டீங்க. அப்ப ரேடியோட தான் உங்கள் பொழுதுகள் இல்லையா? சரி,
1: என்ன
0: பாடல்? இல்ல, நீங்க பாடும் என்னது எனக்கு சரியா கேட்கல. என்ன பாடல்னு சொல்லுங்க திரும்ப. சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? அனைவரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி அழைப்பினை ஏற்படுத்தியதற்காக. சரி, தொடர்ந்தும் நம்மளோட பேசுவதற்கு வந்திருக்கும் சொந்தம் யார்னு பாப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அம்மா. யார் இது?
2: நாங்க லெவன்டில இருந்து பேசுறோம்.
0: எந்த இடம்?
2: லெவன்டி.
0: லெவன்டியா?
2: லெவன்டி.
0: ஓகே, லெவன்டி சரியா சொன்னேனா? உங்க பேர் என்னது?
2: வாணி. சரி,
0: என்ன பேரு?
2: வாணி. வாணி.
0: வாணி, எப்படி இருக்கீங்க வாணி?
2: நல்ல சுகம்ண்ணா.
0: ம், உங்க ஊர் எதுக்கு ரொம்ப பிரபல்யம்? பேரிலேயே டீ இருக்கிறதுனால தேயிலைக்கு தான் பிரபல்யமா?
2: ஓ, மலையகத்துல அது ஒரு இடம் தானே.
0: அது சரி, சொல்லுங்க. அப்புறம் என்ன செய்றீங்க நீங்க?
2: நாங்க வீட்டுல தான் இருக்கோம்.
0: ஏனங்க வெளியில போகல இன்னைக்கு விசாக் பண்டிகையினால?
2: எங்க விசாக்னா எத்தனை பொருத்தலாம் அங்க மட்டும்தான்.
0: அப்படியா, சரி. உங்களுக்கு சொல்லுங்க, எஸ்பிபி இன் எந்த பாடல் இல்ல என்ன மாதிரியான பாடல் பிடிக்கும்?
2: இடைக்கால பாடல் தான்.
0: இடைக்கால பாடல்கள் தான். ஏதாவது ஒரு பாடல் இருக்கா உங்களுக்கு வேணுங்கற, இல்லனா எந்த பாட்டுனாலும் பரவாயில்லை அப்படினு சொல்வீங்களா?
2: இடைக்கால பாட்டுனா பிடிக்கும்னா.
0: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாமா அடுத்த பாடலுக்கு?
2: என்னோட கணவர் அன்பு கணவர் யோகாக்காகவும்,
0: ம்,
2: வசந்தம் கேட்கும் அனைத்து நேர்களுக்காகவும்,
0: ம்,
2: உங்களுக்காகவும்.
0: சரி, நன்றி அம்மா.
2: ஏன்னா முதல் அழைப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
0: இன்னைக்குதான் முதல் முதல் ரேடியோல பேசுறீங்களா?
2: என்னோட இன்னைக்குதான்.
0: ஆஹா, பரவாயில்ல வாணி, தொடர்ந்து கால் பண்ணுங்க சரியா?
2: நன்றி அண்ணா.
0: நன்றி, நன்றி, நன்றி வாணி அழைப்பு ஏற்படுத்தியதற்கு. சரி, அருமையான புதிய நேயர்கள் கூட நம்மளோட இணைந்து கொள்றாங்க, நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அடுத்ததாக உங்களுக்காக இளையராஜா அவர்களின் இசையில் கங்கை அமரன் அவர்களோட வரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா தர்மதுரை திரைப்படத்தில், தர்மதுரை அப்படிங்கிறது 1991 வெளிவந்த தர்ம திரைப்படத்தில இருந்து ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை வந்து நூரேலியாவிலிருந்து புஷ்பகாந்த் அவங்க கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக இந்த பாடல்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

0: பட்டாம் பட்டாம் பூச்சி தான் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். காந்தி பிறந்த மண் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விஜயகாந்த் அவர்கள் தான் நடிச்சிருப்பார். பாடலாசிரியர் வந்து நம்மளோட கவிஞர் காளிதாசன். தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் இந்த பாடல். மிக முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்போதுமே நமக்கு இந்த விஜயகாந்த் அவர்களோட நடிப்பில் ஒரு சில இடங்களில் அவர் ஒரு சில பாவனைகள் செய்வார் இல்லையா, அந்த ஒரு பாவனையை எஸ்பிபி இந்த பாடலில் பாடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேல் லைனும் முடிக்கும்போது இல்லை ஆண் பாடகர் பாடி முடிக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அங் அப்படின்னு செய்வார். அது நம்ம எல்லாருமே குறிப்பாக விஜயகாந்த் அவர்களின் நடிப்பு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இல்லை. அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் பாடும்போது பிரத்யேகமாக அவர்களோட உடல் மொழிகளில் எப்படி இருக்குமோ இல்லை அவங்க நடிக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்களோ அது கேட்டால் போர் பாடுவார். அதனால தான் அவர் பாடும் நிலா எஸ்பிபி. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட கதைக்கலாம். கதைப்பதற்கு அலையங்கள் 0112 775 001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே எங்களோட பாடும் நிலாக்காகவே ஒரு பதிவு போட்டுருவோம் பிரத்யேகமாக. அந்த பதிவின் கீழே உங்களோட கருத்துக்களையும் அல்லது உங்களோட விருப்பங்களையும் விருப்ப தெரிவுகளையும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கொள்வதற்கு மிக இலகுவாக இருக்கும். அடுத்து நம்மளோட கதைக்கிறதுக்கு நீங்களும் வரலாம். நாங்களும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் உங்களையும் இணைத்து கொள்வதற்கு. அடுத்ததான் உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த பாடலும் குறிப்பாக எஸ்பிபியின் பாடல்களிலேயே ஒரு சிறப்பான ஒரு பாடல் தான். இதுவும் வந்து காந்தி பிறந்த மண் திரைப்படத்தில் உள்ள ஒரு பாடல் தான். சவுந்தரராஜன் அவர்கள், ஆர் சவுந்தரராஜன் அவர்கள் தான் இதற்கான வரிகளை எழுதியிருக்காரு. மியூசிக் வந்து இசை தேவா. எஸ்பிபி அவர்களின் குரலில் ஒரு அழகிய பாடல் கேட்டு மகிழ்வோம்.
1: ஆல மரத்துல சோடி கிளியில ஒரு கிளி பிரிஞ்சதம்மா,

0: பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். இறுதி மனத்தி அலத்துக்குள் வந்திருக்கிறோம். அருமையான எஸ்பிபியின் பாடல்களோடு இன்னும் ஒரு மனத்தி அலம் நான் உங்களோடு இருக்க போகிறேன். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு கதைக்கலாம். அலைங்கள் 01212-775-0001 அல்லது 01212-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லை அப்படின்னா வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு போங்க. அங்கே பாடும் நிலாக்காக ஒரு பிரத்யேகமான பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் இப்போ யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்மோட கதைப்பதற்கு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: அடுத்தும்
0: உங்களுக்காக ஒரு பாடல் இருக்கு. யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: என் கணவர் ரத்தன் ஜபார், மகன் இம்தியாஸ், மகள் ஆயா, கதிகா குட்டி, முள்ளிப்பத்தன், அக்பர், சாஜா, வெள்ளம்மா, நசூர் மச்சாம், வெள்ளை, உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம். நன்றி, வணக்கம். எனக்கும் பாட்டு தாருங்களா?
0: என்ன பாட்டு?
1: நீலவான ஓடையில் நீலா, அந்த பாட்டு தாங்க.
0: நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. ஏன் இந்த பாடல் உங்களுக்கு வேணும்?
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யார் இது? விமலா கண்டியில இருந்தா?
1: உங்களுக்கு
0: துணையா
2: முன்னால காதல் அழிவதில்ல படத்திலிருந்து காதல் அழிவதில்ல அந்த பாடல்
0: கேக்குறேன். அந்த பாடல் அருமையான ஒரு பாடல் அடுத்தும் இதற்கு முதல் வந்த அழைப்பினை ஏற்படுத்தினவங்க கேட்ட ஒரு பாடல் வரப்போகிறது. பாடலை கேட்டு மகிழுங்கள், அதோட அழைப்பினையும் ஏற்படுத்துங்கள்.

அருமையான ஒரு பாடல் டி ராஜேந்திரன் அவர்களின் இசையில் காதல் அழுவதில்லை திரைப்படத்திற்காக அழைப்பினை ஏற்படுத்தி நீங்களும் இணைந்து கொள்ளலாம் என்னோடு. 0112 2775 0001 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கத்தினூடாக, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் பிரத்யேக ஃபேஸ்புக் தளத்துக்கு போனீங்கன்னா அங்கே பாடும் நிலாக்காக ஒரு பதிவு போட்டிருக்கும். அதற்கு கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிட்டீங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளவும் ஈஸியாக இருக்கும். சரி, பார்க்கலாம் யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. மூதூரிலிருந்து ரிப்னாஸ் வந்திருக்காங்க. அன்பு மனைவிக்காக 1000 நிலைவே வா பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தர முயற்சிக்கிறேன் அன்பா. பொத்துவலிலிருந்து பாடகர் ஜியாஸ் அவர்கள் இணைந்திருக்காங்க. இதமான இரவு வணக்கம் சொல்லி உத்தராதிபதி நியூசிலாந்திலிருந்து நாயகன் படத்திலிருந்து தென் பாண்டி சீமையிலே பாடலை தாருங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம் அண்ணா. யாழ்ப்பாணம் இணைவிலிருந்து ரவி சாந்தா, நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், எங்களையும் இணைத்து பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரவு வணக்கம், பாடும் நிலா நிலாவேவா பாடல் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவி அவங்க கேட்டிருக்காங்க. சரி, அடுத்ததா அன்பான இரவு வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லி விஜிதா தவராஸ் அவங்க இணைந்திருக்காங்க. ரஞ்சித், ஹாய் அன்பான இனிய இரவு வணக்கம் அண்ணா, ரஞ்சித் அப்புத்தலையிலிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அதனை தொடர்ந்து யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ரகுராஜ் வந்து வணக்கம் சொல்லியிருக்காரு. நான் கேட்ட பாடலே ஒளிபரப்பியமைக்கு நன்றி சங்கர், மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி ஞானகுரு அவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு பலாங்கொடையிலிருந்து குமார் இணைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் மாத்தளை வாரியப்புழுவிலிருந்து நீலமேகம் தேவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அன்பு வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு தான், குறிஞ்சாக்கினி அஷூர்தீன் நூர்ஜஹான் அன்வர் ரியாஷித் ரிகாஸ் ரீனா குட்டி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இணைச்சிருக்காங்க. இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி பண்ணைப்புறம் மணிகண்டன் அவங்களும் வந்து எங்களோட இணைஞ்சிருக்காங்க. சரி, ரெண்டு பேர் ரெண்டு பாடல் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ரெண்டு பாடலையுமே வந்து அடுத்தடுத்து தரலாம் அப்படின்ட்டுருக்கேன். முதலாவதாக 1000 நிலவே வா பாடல் வரப்போகிறது, அதனை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்கள். உங்களுக்கு என்ன பாடல் வேணும், என்ன பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியும் இல்லைன்னா அழைப்பினை ஏற்படுத்தி என்னிடமும் சொல்லுங்கள். பாடல் தரக்கூடியதாக இருந்தால் தருவதற்கு நானும் முயற்சி செய்கிறேன்.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: நேர் விருப்பமாக அந்த பாடல் தந்திருந்தேன். கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அந்த பாடல், அந்த குரல், மிக எளிமையான இசையினோட அந்த குரல் கேட்கும்போது பா சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளோட கதைக்கு வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 0312 2775 0 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கத்தினூடாக. வணக்கம். வணக்கம், யார் இது? ராஜலட்சுமி அம்மா. எப்படி இருக்கீங்க? பன்னிரண்டு மணிக்கு கேட்க வேண்டிய கேள்வியா இது? என்ன செய்றீங்க அம்மா நீங்க?
1: எப்பயுமே சனிக்கிழமை கேக்குறது தான். கொஞ்ச நாள் வெற்றி இருந்தேன், எனக்கு அடி பாடங்களும் இல்லாம இருக்கும்
0: இருந்துட்டேன்.
1: தவறாம நாங்க கேட்போம், நீங்க வந்து பாருங்களா, தவறாம கேட்டுக்கிட்டே தான் வருவோம். கேக்குறதுக்கு முடியாத சூழ்நிலையில நான் கேட்கல, இப்ப கொஞ்ச நாள் விட்டு வச்சிருந்தேன்.
0: அப்படியா?
1: கேக்கணும்னு ஒரு ஆசை ஒண்ணு வந்துச்சு.
0: நான் வந்ததுனால திரும்பியும் கேளுங்க, சரியா?
1: பாடசாலை காலத்துல ஆயுதம் இல்லை மாணவர் மன்றத்துல நாங்க படிச்சிருக்கோம். முதலமா அந்த பாட்டுக்காகவே படம் பார்க்க போனோம்.
0: இந்த மாணவர் மன்றம் அப்படிங்கிற வார்த்தையை நான் பல வருடம் கழிச்சு இப்ப நீங்க சொல்லிதான் கேக்குறேன்.
1: அந்த பாடல நானும் எங்க அண்ணாவும் ரெண்டு பேரும் போட்டி போட்டு அந்த பாட்டை படித்தோம். அந்த பாட்டுக்காகவே படத்தை பார்த்தோம்.
0: ஆயிரம் நிலவே அந்த பாடலும் தந்திருந்தேன் இல்லையா?
1: அதான் கேட்டு தந்துறேன். ரொம்ப நன்றி அந்த பாடலை கொடுத்ததுக்கு. எனக்கு வேணும்ன்ற கங்கை நதியே கங்கனையே போகும் அப்படின்னு.
0: கங்கை நதியே கங்கை நதியே. ஏன் அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்?
1: அது என்னமோ தெரியல, அது ஒரு
0: மகாதேவன் இணைத்துக் கொள்ளலாம். இரவு வணக்கம், வண்ணம் கொண்ட வெண்ணிலவே பாடல் தாருங்கள், நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறேன்னு சொல்லி சக்தி ஷகி அவங்க வந்து இணைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிய இரவு வணக்கம். சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திலிருந்து உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணி பலாங்குடையிலிருந்து கேட்டிருக்காங்க. சரி, உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா அப்படின்னு அவங்களும் கேட்டிருக்காங்க. நீங்களும் எனக்கு இந்த பாடல் வேணும் அப்படின்னா நான் இருக்க போகிற இந்த குறுகிய நேரத்தில் அழைப்பினை ஏற்படுத்தி அப்படியும் இல்லைன்னு சொன்னால் எங்களோட ஃபேஸ்புக் பதிவினூடாக கூட பாடல்களை விரும்பி கேட்கலாம். அடுத்ததாகவும் ஒரு அருமையான பாடல் வருது, கேளுங்க. கேட்கறதோட என்னுடையும் அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள்.

0: அருமையான ஒரு பாடல் கேட்டிருந்தோம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட கதைக்கெல்லாம் இருக்க போற இந்த கொஞ்சம் நேரத்தில் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0013 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக பார்ப்போம் இப்போது யாருன்னு சொல்லி. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: தோப்பூர் அனீஃபா, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக அருமையான பாடல்,
0: நன்றி.
1: இனிமையான குரல், அளவான பேச்சு.
0: என்னோட குரல் சொல்லுங்களா?
1: உங்களோட குரல்
0: நன்றி நன்றி. அனிஃபா, எப்படி இருக்கீங்க நீங்க?
1: சூப்பரா இருக்கிறேன், நிகழ்ச்சி காட்டி
0: முடிக்கிறேன். உங்க ஊர் எல்லாம் இன்னைக்கு எப்படி? எதுவும் விசேஷங்கள் இருக்கிறதா?
1: விசேஷம் என்ன, ஒரு 2 கிலோமீட்டர் அங்கெல்லாம் சேரவில்லை. அங்க ஒரு இன்னைக்கு இது விசேஷமா இருக்குது. நம்ம ஊர் பார்க்கத்தான் அதான் நிறைய வாகனங்கள் கண்டி தெலதா மாதிரி ஒரு பிரதேசம். அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு பிரதேசம்.
0: அடடா அடடா, அருமை. சரி, அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: இன்னும் 2 பாடலுக்கு எனக்கும் ஒரு பாடல் முடிஞ்சா இறுதி பாடல், அதாவது வானுயர்ந்த சோலையிலே.
0: வானுயர்ந்த சோலையிலே பாடல் வேணுமா?
1: ஆமாம்.
0: சரி, தர முயற்சிக்கிறேன். சரியா, நன்றி அனிஃபா.
1: அந்த பாடலை வத்தல ஐயக்கனுக்கா வேண்டியும், தோப்பு நோடி சிராஜி மொஹைதீன் மற்றும் எனக்கு வேண்டிய உங்களுக்கா வேண்டியும் கம்பஹா அப்துல் மஜீத்க்கு வேண்டியும் கேட்போமே.
0: சரி, நன்றி நன்றி அனிஃபா.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. சரி, அடுத்ததாக நம்மளோட கதைக்கு வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் இது? வணக்கம்
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்னது? அஷ்ரப். எங்க இருந்து?
2: ஹலோ, நான் தான் அர்ஷத்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
2: கொழும்பு பையமும் பேசுறேன்.
0: சரி, எப்படி இருக்கீங்க நீங்க? சரி, ஓகே. அவர் அழைப்பினை ஏற்படுத்தி இருந்தார், ஆனாலும் அவர் பேசுவது எனக்கு தெளிவாக கேட்கவில்லை. சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அருமையான பாடல் இருக்கு. அதுக்கு முதல் நம்மளோட ஃபயாஸ் கும்புருப்பிட்டி நிலாவெளியிலிருந்து இணைந்திருந்தார். அது மட்டும் இல்லாம கொழும்பு 13 ஃபாருக்கும் இணைந்திருந்தார். ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவர்களை இணைத்துக்கொண்டு முதல்ல வண்ணம் கொண்ட வெண்ணிலவே பாடல் ஒருவர் விரும்பி கேட்டிருந்தார் இல்லையா, அவருக்காக அந்த பாடல் வருது, கேட்கலாம்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு பாடும் நிலா நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்றுப் போகிறேன். விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். இன்றைய தினம் என்னோட அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கும் ஃபேஸ்புக்கினோடாக இணைந்து கொண்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. இனியதொரு இரவாக அமையட்டும். நன்றி சொந்தங்களே.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: மரியா.
1: ஹலோ
2: ஹலோ அஞ்சலியா, நான் தான்
1: பேசுறேன்.
2: செப்பண்டி அப்படி தாக்கிது ஆந்திரா டிக்கெட்.
3: ரைட் ரைட் டபுள் ஒன், ரைட் ரைட் டபுள் டூ, ரைட் ரைட் டபுள் த்ரீ.
2: எவனும் ஒருத்தன் காலங்காத்தால ரொம்ப அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான். ஓட்டர் அவன
4: ஐயா நாயக் கல்நாயக்.

0: ஹலோ அஞ்சலியா,
1: அஞ்சலியா, அஞ்சலியா, மை காட், இங்க பாரு, போன்ல பதில் சொல்றேன்னு சொல்லு, சொல்லு ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசரப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சன்னிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சன்னிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேரம். வணக்கம். இந்திய நாள் 2026 ஆண்டு மே மாதம் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமையில உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. இன்றைய சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியிலையும் உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு காலை பொழுது வாழ்த்துக்கள் மற்றும் இதர சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் சொன்ன நாளைக்கு வேண்டிய இலக்கம் 03-2-7-5-0-0-1 அதேபோல 03-2-7-5-1-1-1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.